அர்ஜுன் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடல்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். வசந்த காட்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி. நேரம் அதிகாலையா 5 மணி கடந்த 35 நிமிடமாகும். இந்த வழி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக இணைத்துக் கொள்வோம். அன்பான காலை நேர வணக்கங்களோடு முல்லைத்தீவு உடுப்புக்குளம் சசிதரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. சுமதுவை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களோடு ஆட்டோ விஸ்வநாதன் வந்திருக்கிறாங்க. யட்டியந்தோட்டிலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். அருள்மொழி மற்றும் வைத்தியன் ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பணாவத்திலிருந்து MS பெருமாள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கன்னியம்மா, சூட்டி, அதே போல கோபால், ரவிச்சந்திரன், கந்தசாமி, குமாரி, டைட்டானிக் ஜுவலர்ஸ்ல கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும், சிவா ஜுவலர்ஸ்ல கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு வெளிமடையிலிருந்து செல்வராம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. வெளிமடை சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களோடு அருந்தாங்கி ஐயப்பன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கிரான் ராஜா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கொழும்பு 5 ஸ்டீபன் வந்திருக்கிறாரு. இதுவெளி பூனாங்கலிருந்து ஜேசுதாஸ் வந்திருக்கிறாங்க. வசந்த அறிவிப்பாளர்கள் மற்றும் சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவெளி அன்பான காலை நேர வணக்கங்களோடு வெளான்களில் இருந்து நிமல்குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. இனிய காலை நேர வணக்கம் அக்கான், நாங்களும் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டு விது வந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் அன்பான அறிவிப்பாளர் சிவானி, நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். வேர்வலையில இருந்து ஷமட் மாவத்தை நசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. இனிவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்குமே மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய பிரார்த்திப்பதாகவும் ராஜா சென்ட் ஜேம்ஸ்ல இருந்து வந்திருக்கிறாங்க. அதே போல அவனாசி வாய் ஜெயந்தி மாலா வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை தேமோதரை கோகுல் ஆதித்யா குடும்பத்தினர் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஹாயக்கா, அன்பான காலை நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். எனக்கும் ஒரு சூப்பரான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளத்கோப்பட்டியில இருந்து சிந்துஜன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு கடுவில் இருந்து மனு வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, நிகழ்ச்சியில் என்ன இணைந்து கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கலகாலிருந்து நில்லம்பை மதன் வந்திருக்கிறாங்க. சத்யா, தினு, வினு, சனு ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம் அக்கா. நான் நகிலாஷினி ஃப்ரம் ஹேட்டன். இன்று அவங்களோட பர்த்டே வாம், 20th பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். நாங்களும் வசந்த அமைப்பம் சார்பாக சந்தோஷமான ஆகவி தின வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்கின்றோம். அதே போன்று அன்பான காலை நேர வணக்கங்களோட சந்திவெளியிலிருந்து கருணாகரன் வந்திருக்கிறாங்க. சர்விகன், சர்மிதன், சஜிந்தா ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. காலை நேர வணக்கம் அக்க, கருத்துறையில் இருந்து ஜூட் வந்திருக்கிறாங்க. அருண், விவேக், லஷிதா ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. புத்தம் புது புதன்கிழமை காலை வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்து நிற்கின்றேன். கொரகாத்தூர் கே கே ஞானமுருகன் வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி ஞானமுருகன். மட்டக்களப்பு பொது குடியிருப்பு கடற்கரை வீதி செந்திரநாதன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. தொழிற்சக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0123 2 5 0 0 3 அதே போல 0123 2 5 1 1 1 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்த மிகம் உடைய உத்தியோகபூர்வமான முகநூல் மொழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடுறது இசை புயல் ஏ ஆர் ரகுமானின் இசையில் தெனாலியை திரைப்படத்துக்காக வருகிறது பாடல்.

மாற்றம் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடல் தந்த நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். வசந்த காற்றலையில் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 51 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக ஞாபகப்படுத்தும் அன்பான காலை நேர வணக்கங்களோடு பிரவுன்சிக் மஸ்கிலியால இருந்து அஜித் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அனைவருக்கும் காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. மாத்திரையது சிவமூர்த்தி வந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. மயிலம்பாவடைந்து பொன்னம்பலம் வந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல பல நன்மைகளை அள்ளி வழங்கும் நல்ல நாளாக அமைய பிரார்த்தனை செய்வதாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போல ஹேட்டன் போர்டேஸ்ல இருந்து கோப்பு நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை வியூயாவது மலர் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடும் கணவர் விக்னேஸ்வரன், தனுஜா மற்றும் சாந்த், சாந்தி, சந்தனமோகன், கருப்பையா, கண்ணதாசன், விஜய், கல்யாணி, அஸ்வின், ஆஷே, தேமேஷா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பூனாகலையில இருந்து மகேஷ் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு பிந்தன் இருந்து வசந்தி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு மணிவி, ஜெயா, மகன்மார்களான மதுஷான், தருண் அனைவரும் இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டு முருகேஷ் வந்திருக்கிறாங்க. தேகல வட்டவளைந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இதே போன்ற நீங்களும் தொடர்ச்சியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பின் வழியாகவும் அதே போன்று முகநூல் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்க. ஒழிக்கும் பாடுறது ராம்மி திரைப்படத்துக்காக டி மாணினிசையில் வருகிறது.

இணைந்திருக்கின்றோம். ரஜினி முருகன் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடலில் தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் காலை 6 மணி கடந்து 7 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312-7175-3 வசந்தம் எஃப்எம் உடைய உத்தியோகபூர்வமான முகுளன் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பன சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக இணைத்துக் கொள்வோம். அன்பன காலை நேர வணக்கங்களோடு நாவலப்பிடியிலிருந்து ஸ்ரீநீலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல பாலா எஸ்டேட் சிவகுமார் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இங்கிலிருந்து உமாச்சந்திரன் வந்திருக்கிறாரு, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. கெண்டி பன்வில ஜெயசித்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க, சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. மாத்தலையில இருந்து ஆனந்த் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம் அக்கா. பெரிய கல்லாறு உதயபுரம் உதய நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. கேஷாயினி மற்றும் ஜிதுவை நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் வெண்பு கேட்டிருக்கிறாங்க. இதுவரை அன்பான காலை நேர வணக்கங்களோடு கெம்பேன்லிருந்து சத்யகுமார் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு, சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கம் அக்கா. இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக போ எஸ்டேட்லிருந்து சண்முகநாதன் வந்திருக்கிறாங்க. மதுமிதா, தாரணி, மீனலோஜினி, விமலா தேவி ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதே போன்று அன்பான காலை நேர வணக்கங்களோடு தெல்தோட்டையிலிருந்து ஆதி மூலம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. உடப்பிலிருந்து கணபதி வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவரை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பூனாகலிருந்து மகேஷ் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. தன்னுடைய அன்பு மனைவி ரத்னஸ்ரீ, மகன்மார்களான டில்ஷான், டிலக்ஷன் மற்றும் மகள் மதுஷிகா, லக்ஷிகா ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதுவரை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பரத்துறையிலிருந்து அருள்மொழி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒழிக்கவிருக்கும் பாடல் இந்த சீமராஜா திரைப்படத்துக்காக.

0: செந்தம் FM 102.6 102.8 நிகழ்வு பதிவேடுகள் வசந்தம் FM 102.6 102.8 இன்றைய நாளுக்கான ராசி பலன். ராசி பலன்
1: இன்று 2026 ஆண்டு ஜூலை மாதம் 8 திகதி புதன்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 4:28 முதல் 5:58 வரை, ராகு காலம் காலை 11:58 முதல் 1:28 வரை, யுகண்டம் காலை 7:28 முதல் 8:58 வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் வெற்றி, ரிஷபம் நிம்மதி, மிதுனம் புகழ், கடகம் பயம், சிம்மம் வரவு, கன்னி நலம், துலாம் உற்சாகம், விருச்சிகம் சலனம், தனுசு ஆக்கம், மகரம் எதிர்ப்பு, கும்பம் போட்டி, மீனம் பக்தி. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் வெற்றி, ரிஷபம் நிம்மதி, மிதுனம் புகழ், கடகம் பயம், சிம்மம் வரவு, கன்னி நலம், துலாம் உற்சாகம், விருச்சிகம் சலனம், தனுசு ஆக்கம், மகரம் எதிர்ப்பு, கும்பம் போட்டி, மீனம் பக்தி. இவை இன்றைய நாளுக்கான ராசி

வணக்கம் சிவானி, நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். பின்னூயார் ரோசன்ல இருந்து ராஜன் வந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பாசத்தமிழ் வணக்கங்களோடு பதில கெந்தக்குழையில இருந்து ராசமணிக்கும் ராஜேந்திரன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. வேறப்பட்டிருந்து யோகராஜா வந்திருக்கிறாரு. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. இதேவிலை பிரசாந்த் இருக்கிறாங்க. மெய்ப்பிட்டு கந்தது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். இதேவிலை இங்கிலையில இருந்து ஸ்டாலின் வியாணி வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா. மீப்பிடி கந்தையில இருந்து சுதுக்கலா, பிரியா, சுஜீவன், பிரதீப் புது, அதே போல சந்தன், ஹன்ஷிகா, வினோஜா மற்றும் மதுஷா, தினேஷ் மோனிஷா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு விஜயகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இதுவே அன்பான காலை நேர வணக்கங்களோடு தொண்டைமானது செல்வ சன்னிதி சுதன் வந்திருக்கிறாரு. கேரளினாரி வந்திருக்கிறாங்க. இதேவேளை புவனேஸ்வர் மங்ககசி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. குறிஞ்சக்கினி அசூர்தீன் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. நூர்ஜகான், அசூர்தீன், அன்வர், ஜாரி, ரேகா, ரியாஸ் மற்றும் ரெய்னா குட்டிக்காக பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பவானி சந்திரகலா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மலிவாந்தி ஸ்ரீதரன் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஆயர்கான் வன காலை நேர வணக்கம். நான் கேரளினந்த சுகந்தி. தன்னுடைய அன்பு கிழவர் ஆகாஷ் தன்னுடைய பிறந்த நாளை இன்று தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக மகன் சரோஜ், மகள் விஷாலினி, மாமியார் ரத்னஜோதி மற்றும் நண்பர்கள் அனைவரும் வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவே தின வாழ்த்துக்களை வசந்தமேகம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். அதே போன்று தெஹியோ வீட்டிலிருந்து தியகலை செல்வநாயகம், அக்னஸ் மீரி ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. சட்டில சந்திரசேகரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. மொழிநாகலை கும்பக்கன் தனலட்சுமி வந்திருக்கிறாங்க. அதே போல ஹெட்டநந்து கலாதேவி ஐயத்துறை நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. மாணிக்காவத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவன் வந்திருக்கிறாங்க. அதே போல தெய்வா வந்திருக்கிறாரு. ரோஷான் முகமது வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பசரையூர் ஏஎஸ் பாலச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. மகன் அஸ்வின், யஸ்வின்காக பாடல் விரும்பி கேட்டு கரவப்பட்டியிலிருந்து மது வந்திருக்கிறாங்க. பிரசன்னா மது வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அம்சவேணி அம்சவேணி வந்திருக்கிறாங்க. அதே போல பென்னட் வந்திருக்கிறாங்க. அதே போல கரலினா லிலித்தன் வந்திருக்கிறாரு. அதே போல லிலித் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக ஒழிக்கவிருக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிருந்து விடைபெற்று செல்ல போகின்றேன். இன்றைய நாள் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் வசந்த மெகமின் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் ஆர்ஜே சிவானி. நன்றி சொந்தங்களே.

0: நிலையான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை.
1: வணக்கம். சுயாதீன செய்தி பார்வையிடுகின்றோம். வசந்தம் டிவி, வசந்தம் எஃப்எம் அலுவலகத்திலூடாக இதே தினமும் சுயாதீன செய்தி பார்வை உங்களுக்கு நாங்கள் நேரடியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இதே தினமும் செய்திகளில் பிரதானமான செய்திகள் குறித்து அவதானத்தை செலுத்தப் போகிறோம். செய்திகளோடு நான் எம் எஸ் எம் இரஃபான். இதே தினம் நாளடுகளில் வெளியாக இருக்கிற முக்கிய செய்திகள் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தினால், பிரதானமான செய்தியாக நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற கலவரம் வன்முறை குறித்தான தகவல்கள் வெளியாகிறது. நேற்றைய தினம் நீதவான் ஸ்தலத்தை பார்வையிட்டிருக்கிறார்கள் என்பதான செய்தி. அதனத்தில் இரும்பு கதவை உடைத்துக் கொண்டு கைதிகள் வெளியே வந்திருக்கிறார்கள் என்பதான தகவலை நீதியமைச்சர் நேற்றைய தினம் சபையில் வெளிப்படுத்தி இருக்கிறார். இதனத்தில் நீதியமைச்சர் தனது பொறுப்பை நிறைவேற்ற தவறியிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார். இதனிடம் ஊழலுக்கு எதிரான விசாரணைகளை திசை திருப்புவதற்கு இவ்வாறு சம்பவம் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிற கருத்துக்களும், மோதல் நடக்கப் போகிறது என்பது 3 நாட்களுக்கு முன்பே தெரியும் என்பதாக அர்ச்சன ராஜகருணா எம்பி தெரிவித்திருக்கிற கருத்துக்களும் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. 2 நாள் தாக்குதலை நன்கு தடுத்திருக்க முடியும் என்பதாக அஜித் பி பிரராய் எம்பி தெரிவித்திருக்கிற கருத்துக்களும் இதனோடு இணைந்ததாக வெளியாகி இருப்பதை அவதானிக்கலாம். இன்னும் பல உறுப்பினர்கள் நேற்றைய தினம் சபையில் இது தொடர்பான கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே பாதுகாப்பை உறுதிப்படுத்தவே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக சிறைச்சாலை ஆணையாளர் இது தொடர்பிலான விளக்கம் ஒன்றையும் அளித்திருக்கிறார் என்பதான செய்திகள். இதனோடு இணைந்ததாக சிறை கைதிகளுக்கு ஏதேனும் டெங்கு பாதிப்பு இருந்ததா என்பது தொடர்பிலான கேள்விகளும் முன்வைக்கப்படுகின்றன. கற்றுவலை குட சுரேஷ் என்பவர்தான் இந்த தாக்குதலினுடைய, இந்த சிறை கலவரத்தினுடைய பிரதானமான சூத்திரதாரி. அவர் பூசா சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் என்பதான தகவல்களும் வெளியாகிறது. கனிய விழாக்களுக்கான அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என சாணக்கியன் எம்பி நேற்றைய தினம் சபையில் விடுத்திருக்கிற வேண்டுகோளும் இதனோடு இணைந்ததாக வெளிப்படுத்தப்படும். இவை குறித்து இப்போது நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அனைத்து நாளிடுகளும் இது தொடர்பான செய்திகளை முக்கிய செய்திகளாக கொண்டு வந்திருக்கின்றன. ஆருண பத்திரிகை இவ்வாறு தலைப்பிடுகிறது. பிகமுக கெட்டுமே விமர்சன சிஏடிஏட்டை என்பதான செய்தி. நீர்கொழும்பு சம்பவத்தினுடைய விசாரணைகள் சீடரிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக கூறியிருக்கிற அதே இடத்தில் மேய பத்ரவியகாப்பா தலையத்திர கெட்டுமாக்கு போதைப் பொருள் வியாபாரிகளுக்கும் பாதரவுக்குள் உறுப்பினர்களுக்கும் இடையிலான மோதல் என்பதாக நீதியமைச்சர் நேற்றைய தினம் இது தொடர்பிலான தகவல்களை சபையில் வெளிப்படுத்தியிருக்கிறார். கெட்டுமோ தின நிலதாரின் எமித்தி சம்பந்த கரகண்ண பெரிவிழா என்பதாக எதிர்கட்சி தெரிவித்திருக்கிற கருத்துக்களும் வெளியாகி இருக்கிறது. மோதல் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் அதிகாரிகளை அமைச்சரால் தொடர்பு கொள்ள முடியாமல் போயிருக்கிறது என்பது எதிர்க்கட்சி தரப்பினர் முன்வைத்திருக்கிற தகவல். அதனிடத்தில் அருண பத்திரிகையில் சில புகைப்படங்கள் தரப்படுகிறது. ஜெயலர் சந்திரவம்ச, அதாவது கொல்லப்பட்ட அதிகாரிகள் யார் என்பது தொடர்பிலான தகவல்கள் இவ்வாறு தரப்படுகின்றன. ஜெயிலராக இருக்கிற சந்திரவம்ச, அதனிடத்தில் பிஎன்என் தரங்க, அதனத்தில் ஏடி தரங்க, அதனத்தில் சஞ்சீவ் என்கிற நபர், அபயவர்தன, திலக்கஸ்ரீ, புஷ்பகுமார் ஆகிய நபர்கள்தான் இந்த சம்பவத்தில் உயிர்ந்த 7 பேர் என்பதாக இவ்வாறு புகைப்படத்துடன் கூடிய தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனிடம் திவைன பத்திரிகையும் இது தொடர்பான பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு தருகிறது. அதனத்தில் உயிரிழந்த சிறை அதிகாரிகளுடைய புகைப்படத்தையும் இவ்வாறு தந்திருப்பதை அவதானிக்கலாம். காத்தினேவு நிலதாரின் ஹத்து நாட்ட பந்த போலீசாய முழு மரணகண்டன் விசி ஹதக் என்பதாக இந்த செய்தி தரப்படும். நேற்றைய தினம் வரையில் 26 பேர் இருந்த நிலையில் இப்போது உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 27 உயர் அடைந்திருக்கிறது. எனவே இந்த சம்பவத்தோடு பிரதானமான சூத்திரதாரி யார் என்று கேட்டால் கட்டுவெல்லை கூட சுரேஷ் என்று அனைவரும் கூறுகிறார். அவருடைய புகைப்படமும் இன்றைய தினம் இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. பந்தநாகர கெட்டும பத்துக்கல கட்டுவெல்லை கம்ப சுரேஷ்ட புஞ்சி துவாலை குத்ன என்பதாக திவீன பத்திரிகை இவ்வாறு தலைப்பிட்டிருப்பதை அவதானிக்கலாம். இந்த தாக்குதலை திட்டமிட்ட சுரேஷிக்கு ஒரு சிறு காயமீனும் ஏற்படவில்லை என்பதுதான் இவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிற பிரதானமான தகவலாக அமையப்பட்டிருக்கிறது. இவை தொடர்பில் இப்போது நாங்கள் விரிவாக பார்க்கலாம். லங்காதிப பத்திரிகையும் இது தொடர்பான செய்தியை கொண்டு வருகிறது. அதனத்தில் டெய்லி மிரர் பத்திரிகையும் இது தொடர்பான தகவல்களை இன்றைய தினம் பிரதான தலைப்புச் செய்திகளாக கொண்டு வந்திருப்பதை நாம் பிரதானமாக அவதானிக்கலாம். லங்காதிப பத்திரிகை சிறை கலவரம் இடம்பெற்ற பொழுது எவ்வாறு சூழலை இருந்தது என்பதை விளக்குகிற ஒரு புகைப்படத்தை தருகிறதே. அதிலும் பிரதானமாக ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு எவ்வளவு, சேத விவரங்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பது தொடர்பான தகவலாகவே லங்காதிப பத்திரிகை இன்றைய தினம் இதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். 12 கோடி ரூபாய் அளவிலான சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்பதுவே இந்த செய்தியாக தரப்படுகிறது. இப்போது நாங்கள் நீதவான் நேற்றைய தினம் இஸ்தலத்தை பார்வையிட்டிருக்கிறார். 4 முனைகளில் விசாரணை இடம்பெறுவதான தகவலும் தரப்படுகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்த கலகம் குறித்து சிஐடி விசேட விசாரணைகளை ஆரம்பித்திருக்க தொடர்பில் நேற்று நீர்கொழும்பு நீதவான் சிலனி பெரேராவுக்கு விசேட அறிக்கையூடாக விடயங்களை முன்வைத்துள்ள சிஐடி சிறைச்சாலை வளாகத்துக்கு சென்று சான்றுகளை மையப்படுத்தியும் வாக்குமூலங்களை பதிவு செய்யும் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறது. இதனிடையே இது தொடர்பில் சிஐடி பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஷானியா பி சேகரன் நேரடியாக நேற்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு சென்று நீதவானுக்கு விடயங்களை அறிவித்திருக்கிறார். இதனிடையே நேற்று அதிகாலை 2 மணி அளவில் நீர்கொழும்பு நீதிவான் சிறைச்சாலைக்கு சென்று ஸ்தல பரிசோதனைகளையும் அவதானிப்புகளையும் முன்னெடுத்திருக்கிறார். இந்நிலையில் நேற்று நீர்கொழும்பு போலீசார் பிரத்யேக அறிக்கையூடாக சம்பவம் தொடர்பிலான மரண விசாரணை தொடர்பில் விடயங்களை நீதிமன்றத்துக்கு முன்வைத்திருக்கிறார். நீர்கொழும்பு சிறையில் நடந்த போதிலில் உயிரிழந்த 7 சிறை அதிகாரிகள் மற்றும் 20 சிறை கைதிகளின் உடல்கள் தொடர்பில் பிரேத பரிசோதனை செய்து தனித்தனியாக பிரேத பரிசோதனை அறிக்கைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு நீர்கொழும்பு நீதிவான் சனனி பெரேரா நேற்று நீர்கொழும்பு பொது மருத்துவமனையின் விசேட சட்ட வைத்திய அதிகாரி WSR விக்ரமரத்னவுக்கு இவ்வாறு உத்தரவிட்டிருக்கிறார் என்பதான தகவல் தரப்படுகிறது. இதே நேரம் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் பாதுகாவலர்களிடம் வாக்குமூலமும் பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகளும் இவ்வாறு எடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதான தகவல்களையும் இவ்வாறு இந்த செய்தியின் ஊடாக நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அது தொடர்பிலான மிக முக்கியமான தகவல்களாக இவை அமையப்பெறுகின்றன. எனவே பிரேத பரிசோதனைகளை நடத்திய பின்னர் உடல்களை இறந்தவர்களின் உறவினரிடம் ஒப்படைக்குமாறு இதன்போது நீர்கொழும்பு போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் திலின தம்சி தெட்டி ஆராய்ச்சிக்கு நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பான விரிவான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு போலீசாருக்கு நீதிவான் இவ்வாறு உத்தரவிட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பான விடயங்களை நீர்கொழும்பு போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் திலன தம்சித் ஹெட்டி ஆராய்ச்சி மற்றும் நீதிமன்ற சாஜன் பண்டார ஆகியோர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த போது இந்த உத்தரவுகள் இவ்வாறு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மோதலில் உயிரிழந்த 27 பேருக்கு பிரேத பரிசோதனை நடத்துமாறு நீர்கொழும்பு பொது மருத்துவமனையின் விசேட சட்ட வைத்திய அதிகாரிக்கு உத்தரவிட வேண்டும் என போலீசார் இதன்போது நீதிமன்றத்தை கோரியிருந்தார்கள். நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் நேற்று பிற்பகல் பிரேத பரிசோதனைகள் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் ஆரம்பிக்கப்பட்டன. நீர்கொழும்பு வைத்தியசாலையின் விசேட சட்ட வைத்திய அதிகாரி சுஜீவ விக்ரமரத்ன தலைமையில், புத்தளம் வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி பிரசன்ன அப்புகாமி, முல்லேரியா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி சமந்த விஜயரத்ன, வத்துப்பிட்டிவல வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி சமிந்த சாரபக்ஷ, ராகம வைத்தியசாலையின் விசேட சட்ட வைத்திய அதிகாரி ரமேஷ் அலங்கியவண்ண உள்ளிட்ட குழுவினர் சட்ட அப்பிரேத பரிசோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள். நேற்று மாலையாகும்போது சில கைதிகளின் சடலங்கள் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டிருந்தன. இதனிடையே குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்னெடுத்துள்ள விசாரணைகளில் பல்வேறு வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் கலகம் தொடர்பிலான சில முக்கிய தகவல்கள் அதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. சிறைச்சாலை அதிகாரிகள் இலக்கு வைக்கப்பட்ட விதம், அதற்காக பாரிய கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளமை தொடர்பில் இதில் தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அதனை மையப்படுத்தி மேலதிக விசாரணைகளும் இப்போது இடம்பெற்று வருகின்றன. சிறைச்சாலையின் செயற்பாடுகளை முழுமையாக முடக்குவதே இந்த மோதலில் ஈடுபட்டவர்களின் பிரதான நோக்கமாக இருந்ததாக அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்திருக்கிறார். வன்முறையின் போது சிறைச்சாலைக்குள் இருந்த அதிநவீன சிசிடிவி கேமரா கட்டமைப்பு மற்றும் கைதிகளை சோதனையிடும் உடலமைப்பு ஸ்கேனர் இயந்திரம் ஆகியன கைதிகளினால் முழுமையாக அடித்து நொறுக்கப்பட்டு நாசமாக்கப்பட்டிருக்கின்றன. அத்தோடு கற்களை கொண்டும் பொல்லாலும் கைதிகள் அதிகாரிகளையும் இனி கைதிகளையும் தாக்கியிருக்கிறார்கள். இந்த மோதல் சம்பவம் இடம்பெறுவதற்கே தூண்டுதலாக இருந்தவர் என கருதப்படும் பாதாள உலக குழு உறுப்பினரான கெஹல் பத்ர பத்மியின் நெருங்கிய சகாவான கட்டுவல் லிகம சுரேஷ் என்ற கைதி உடனடியாக பூசா அதிவீர பாதுகாப்பு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். இந்த நபருக்கு எதிராக கூறிய ஆயுதத்தால் தாக்கியமை, திருட்டு போதைப்பொருள் கடத்தல் போன்ற பல குற்றச்சாட்டுகள் நிலுவையில் உள்ளன. மேலும் 2016 ஆண்டு நாடகம்மல பகுதியில் உள்ள விகாரையொன்றின் பௌத்த துறை மற்றும் அவரது உதவியாளர் மீது தாக்குதல் நடத்தி அங்கிருந்து தூவிக்கும் சேதம் விளைவித்த சம்பவத்திலும் சந்தை நபருக்கு எதிரான வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அத்தோடு நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் சந்தை நபருக்கு எதிராக உள்ள வழக்கு விசாரணை ஒன்றுக்கு அமைய நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் அவர் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். மேலும் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் 2400 அதிகமான கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு பல்வேறு பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய 26 முக்கிய குற்றவாளிகளும் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக பாதுகாப்பு தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்தோடு கலவரத்தை அடுத்து உடனடியாக சிறைச்சாலையிலிருந்து 714 கைதிகள் அங்குடுங்கோட பெலஸ், பூசா, போகம்பர, அனுராதபுரம், மகர மற்றும் புலனர்வை ஆகிய சிறைச்சாலைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். திங்கட்கிழமை அன்று இரவு முழுமையாக சிறைச்சாலை வளாகம் பாதுகாப்பு தரப்பினரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. எனினும் கைதிகளின் உறவினர்கள் தமது குடும்பத்தினரின் நிலையை அறியாது தவித்ததோடு தொடர்ந்து சிறைச்சாலைக்கு முன்பாக கூடியிருந்தார்கள். இந்த நிலையில் சம்பவத்தன்று இரவே சிறைச்சாலையில் இருந்த கைதிகள் ஏனைய சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டிருந்தார்கள். இந்நிலையில் நேற்றைய தினம் காலை சிறைச்சாலைக்கு முன்பாக ஏனைய சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்ட கைதிகளின் பேருவரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இரண்டும் ஒரு சில கைதிகளின் பெயர் குறிப்பிடப்படவில்லை என தெரிவித்து கைதிகளின் உறவுகள் குழப்பமடைந்த நிலையில் சிறிது நேரம் அப்பகுதியில் அமைதியின்மை ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் சிறைச்சாலை அதிகாரிகள் உறவினர்களுடன் கலந்துரையாடி அவர்களின் பேருபரங்களை கேட்டறிந்து தகவல் வழங்குவதாக தெரிவித்து நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருந்தார்கள். தற்போது சிறைச்சாலைக்குள்ளும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் போலீசார், விசேட போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் ராணுவத்தினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதோடு சிறைச்சாலையிலும் சுமூகமான நிலை நிலவி வருவதாக அதிகாரிகள் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார்கள் என்பது பிரதான செய்தியாக அமையப்படுகிறது. எனவே நீதவான் நேரில் சலத்துக்கு சென்று பார்வையிட்டிருக்கிறார் என்பது முக்கியமான தகவல். இதே நேரத்தில் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார நேற்றைய தினம் சபையில் வெளிப்படுத்தியிருந்த கருத்து முக்கியமானது. அதே நேரத்தில் ஏன் துப்பாக்கிச்சூடு நடத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டது என்பது தொடர்பாக சிறைச்சாலை ஆணையாளர் ஒரு விளக்கத்தினை அளித்திருக்கிறார். தினக்குரல் பத்திரிகை அந்த செய்தியை இவ்வாறு கொண்டு வருகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலைந்து கைதிகள் தப்பிச் செல்வதை தடுக்கவே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது என்பதாக சிறைச்சாலைகள் பதில் ஆணையாளர் நாயகம் நேற்று கூறியிருக்கிற செய்தியை இவ்வாறு ஊடகங்கள் இன்றைய தினம் முக்கிய செய்தியாக கொண்டு வந்திருக்கின்றன. எனவே சிறை அதிகாரி ஒருவர் கதவு வழியாக துப்பாக்கிச்சூடு நடத்தும் காணொலி சமூக பரவுகிறது. கைதிகள் மரக்கதவையும் உடைத்துக் கொண்டு வெளியே தப்பியிருந்தால் சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாரிய அழிவை தடுப்பதற்கே நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. அந்த அழிவினை மதிப்பிடவும் முடியாது. எனவே தப்பியோட முயன்ற கைதிகளை கட்டுப்படுத்தி மேலும் ஒரு பெரும் பேரழிவு ஏற்படுவதை தடுப்பதற்காகவே வேறு வழியின்றி அந்த அதிகாரி உயிரை பணையம் வைத்து அத்தகைய துப்பாக்கிச்சூட்டை நடத்த வேண்டியிருந்தது என்று பதில் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் பிரசாத் ஹேமந்த் குமார் இவ்வாறு கூறுகிறார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இது தொடர்பில் பதிலளித்திருக்கிறார். புலனாய்வு அறிக்கை என்று கூறப்படுவது எப்போதுமே கிடைக்கக்கூடிய ஒன்றுதான். அதுபோன்ற அறிக்கைகள் பொதுவாக கிடைக்கும். அதற்கு தேவையான ஏற்பாடுகளை நிறுவன ரீதியாக நாங்கள் செய்திருந்தோம். அதாவது கைதிகளுக்கிடையே எவ்வித அசம்பாவிதமும் அல்லது அமைதியின்மையும் ஏற்படாத வகையில் தேவையான பாதுகாப்புக்காக எமது அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள். உண்மையில் எமது அதிகாரிகள் அவ்வாறு பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த காரணத்தினால் தான் ஏற்பட்ட இந்த உயிர் மற்றும் உடைமை சேதங்களின் அளவை கணிசமாக குறைத்துக் கொள்ள முடிந்தது. ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில் தான் இந்த பிரச்சினை முதன் முதலில் உருவானது. ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட பிரச்சினை பின்னர் சமரசத்துக்கு கொண்டுவரப்பட்டது. திங்கட்கிழமைதான் இந்த பிரச்சினை மீண்டும் ஒரு பெரிய மோதலாக மாறியது. ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆகும்போது இந்த நிலைமை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு கைதிகள் அனைவரும் அவரவர் சிறைக்கூடங்களுக்கு அனுப்பப்பட்டு அவை பூட்டப்பட்டிருந்தன. அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் பானங்கள் வழங்கப்பட்டு அந்த நடவடிக்கைகள் அனைத்தும் நிறைவு செய்யப்பட்டிருந்தன. அதன் பின்னர் மறுநாள் காலையில், அதாவது திங்கட்கிழமை என்பது நீதிமன்ற கடமைகள் உள்ள ஒரு நாளாகும். அதேபோன்று சிறை கைதிகளின் உறவினர்கள் அவர்களை நேரில் வந்து சந்திப்பதற்குமான ஒரு நாளாகும். அந்த நேரத்தில் நீதிமன்ற கடமைகளுக்காக குறிப்பாக பிணை பெற்றுக் கொள்வதற்காக நீதிமன்றங்களுக்கு ஆஜர்படுத்தப்பட வேண்டிய கைதிகள் ஒரு குழுவினர் அங்கு தயாராக இருந்தார்கள். அதுபோன்ற பல வளமையான கடமைகள் அங்கு காணப்பட்டன. எனவே அவர்களுக்கு காலை உணவை வழங்கிவிட்டு இந்த வளமையான கடமைகளை ஆரம்பிப்பதற்காகவே அதிகாரிகள் அந்த வளாகத்துக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் கைதிகள் சிலர் ஏற்கனவே மருந்தகத்தில் உள்ள மருந்துகளை உட்கொண்டு மிகவும் நிலை தடுமாறு நிலையில் இருந்ததாக எங்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. அந்த கைதிகளுக்கிடையே மீண்டும் இந்த மோதல் நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அதனை சமரசம் செய்வதற்காக எமது அதிகாரிகள் தங்களின் வளமையான கடமைகளை செய்து கொண்டிருக்கும் போதே அந்த இடத்துக்கு விரைந்தார்கள். சிறைச்சாலைகளில் கைதிகளுக்கிடையே அசம்பாவிதங்கள் அல்லது அமைதியின்மை ஏற்படுவது அவர்களுக்கு தேவையான வசதிகள் கிடைக்காமல் போகும்போதுதான். குறிப்பாக அவர்கள் தங்களின் உறவினர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் உறவினர்கள் வந்து சந்திக்கும் நாட்கள் அல்ல. எனவே அந்த ஒரு மன அழுத்தம் அவர்களிடம் காணப்பட்டது. ஆனால் அவர்களுக்கு அந்த சலுகைகளை வழங்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இருந்தது, அதிகாரிகளுக்கும் இருந்தது. அதே போன்று அவர்களை நீதிமன்ற கடமைகளுக்காகவும் ஆஜர்படுத்த வேண்டியிருந்தது. எனவே அந்த வளமையான கடமைகளை சுமூகமாக முன்னெடுப்பதற்கே அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருந்தார்கள். இந்த சம்பவம் குறித்து முழுமையான மற்றும் சுயாதீனமான விசாரணை ஒன்றை நடத்துவதற்காக மூன்று பேர்களை கொண்ட குழு ஒன்றை நியமிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது. இந்த சம்பவத்தின் பின்னணியில் உள்ள உண்மைத்தன்மைகளை கண்டறிய வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு உள்ளது. அமைச்சரவையில் நியமிக்கப்பட்டுள்ள இந்த சுயாதீன குழுவின் விசாரணைகளுக்கு மேலதிகமாக தற்போது பல மட்டங்களில் தனித்தனி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. நீர்கொழும்பு போலீசார், கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு, குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் சிறைச்சாலைகள் திணைக்களம் ஆகிய நான்கு தரப்பினரும் இந்த சம்பவம் எவ்வாறு நிகழ்ந்தது என்பது குறித்து தனித்தனியாக விசாரணை செய்து வருகின்றன. இந்த அனைத்து விசாரணைகளின் முடிவுகள் மற்றும் கண்டுபிடிப்புகளின் அடிப்படையிலேயே சிறைச்சாலைக்குள் உண்மையில் என்ன நடந்தது என்ற முழுமையான பின்னணியும் சூழ்நிலையையும் துல்லியமாக வெளிப்படுத்த முடியும் என்ற கருத்தினை பதில் ஆணையாளர் நாயகம் இவ்வாறு குறிப்பிடுகிறார். அதாவது நீர்கொழும்பு போலீசாருடைய விசாரணை முக்கியமானது, கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினுடைய விசாரணை முக்கியமானது, அதில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் சிறைச்சாலைகள் திணைக்களம் ஆகிய நான்கு தரப்பினரும் இந்த சம்பவம் இவ்வாறு நிகழ்ந்தது என்பது குறித்து தனித்தனியாக விசாரணை செய்து வருவதாக அவர் கூறியிருந்தார். சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவெளி. தொடர்ந்தும் ஆணையாளர் நாயகம் தெரிவித்த கருத்து குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம்.

சிறைச்சாலைகள் பதில் ஆணையாளர் நாயகம் தெரிவித்திருக்கிற கருத்துக்களை குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தியிருந்தோம். அதனிடத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் மேலும் சில கருத்துக்கள் அவரால் வெளிப்படுத்தப்படுகிறது. பிரதானமாக நான்கு தரப்பு இது தொடர்பிலான விசாரணைகளை மேற்கொள்வதாக அவர் கூறியிருந்தார். ஒன்று நீர் கொழும்பு போலீசார், அதனிடத்தில் குற்றத்தடுப்பு பிரிவு, குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் சிறைச்சாலைகள் திணைக்களம் ஆகிய நான்கு தரப்பினரும் இந்த சம்பவம் எவ்வாறு நிகழ்ந்தது என்பது குறித்து தனித்தனியாக விசாரணை செய்து வருவதாக அவர் கூறியிருப்பதோடும் சிறைச்சாலைக்குள் உண்மையில் என்ன நடந்தது என்ற முழுமையான பின்னணியும் சூழ்நிலைகளையும் அதன்போது தெரியவரும் என்பதான கருத்தினையும் முன்வைக்கிறார். சிறைச்சாலைகள் திணைக்களத்தை பொறுத்தமட்டில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இப்படி ஒரு பாரிய வன்முறை அல்லது மோதல் வெடிக்கக்கூடும் என்பது குறித்து எங்களுக்கு முன்கூட்டியே எவ்விதமான புலனாய்வு தகவல்களோ அல்லது எச்சரிக்கைகளோ கிடைக்கப்பெறவில்லை. பொதுவாக கிடைக்கக்கூடிய வளமையான தகவல்களுக்கு அப்பாற்பட்டு இவ்வாறு ஒரு அசம்பாவிதம் திட்டமிடப்படுவதாக எந்தவொரு உத்தியோகபூர்வ புலனாய்வு பிரிவும் எங்களுக்கு முன்கூட்டி அறிவிக்கவில்லை என்பதை தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நான்கு சிறைச்சாலை அதிகாரிகள் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடமையின் போது உயிரிழந்த அதிகாரிகளின் குடும்பங்களுக்கான இழப்பீடுகள் மற்றும் கைதிகளின் மரணங்கள் குறித்த சட்ட ரீதியான மரண விசாரணைகளும் முறையாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சிறை அதிகாரி ஒருவர் கதவு வழியாக துப்பாக்கிச்சூடு நடத்தும் காணொலி சமூக ஊடகங்களில் பரவுகிறது. கைதிகள் இரும்பு கதவை உடைத்துக் கொண்டு பெருமதிமிக்க உபகரணங்கள் உள்ள பகுதியையும் தாண்டி மரக்கதவை நோக்கியும் முன்னேறி வந்தார்கள். கைதிகளின் மோதல்களை தடுக்கச் சென்ற பல சிறை அதிகாரிகள் உள்ளே சிக்கி தாக்குதலுக்குள்ளான நிலையில் கைதிகள் மரக்கதவையும் உடைத்துக் கொண்டு வெளியே தப்பியிருந்தால் சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய பாரிய அழிவையும் மதிப்பிடவே முடியாது. எனவே தப்பியோட முயன்ற கைதிகளை கட்டுப்படுத்தி மேலும் ஒரு பெரும் பேரழிவு ஏற்படுவதை தடுப்பதற்காகவே வேறு வழியின்றி அந்த அதிகாரி உயிரை பணியும் வைத்து அத்தகைய துப்பாக்கிச்சூட்டை நடத்த வேண்டியிருந்தது. சிறைச்சாலையில் இருந்த பெண் கைதிகளுக்கோ வெளிநாட்டு கைதிகளுக்கோ எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. அவர்கள் பாதுகாப்பாக பிரத்யேகமான அறைகளில் இருக்கிறார்கள் என்பதான கருத்தினை இவ்வாறு சிறைச்சாலைகள் பதில் ஆணையாளர் நாயகம் இவ்வாறு நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அவருடைய கருத்து அவ்வாறு வெளியாகி இருக்கிறார். அதே நேரத்தில் பிரதானமாக நீதியமைச்சர் ஹர்ஷன் அண்ணா நாயக்கார் இதற்கான பொறுப்பினை ஏற்றிருந்தார். இவ்வாறு சந்தர்ப்பத்தில் அவர் தெரிவித்த கருத்து இவ்வாறு வெளியாகிறது. பாதல குழுக்களுக்கும் போதைப்பொருள் தரப்புக்குமே கடும் மோதல் என்பதாக, கைதிகளிடம் துப்பாக்கி சென்றுள்ளது என்பதாகவும் நீதியமைச்சர் ஹர்ஷனை இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிற செய்தி தினக்குரல் பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தியாக தருகிறது. இதே நேரத்தில் தமிழன் பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாகவும் இது இடம்பிடித்திருப்பது பிரதானமான தகவல். எனவே நீர்கொழும்பு தாக்குதல் திட்டமிட்டே நடந்ததே நீதியமைச்சர் ஹர்ஷன பாராளுமன்றத்தில் தகவல் என்பதாக இது குறிப்பிடப்படுகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் பாதாள குழுக்களுக்கும் போதைப்பொருள் தரப்பினருக்கும் இடையில் தான் மோதல் ஏற்பட்டுள்ளது. போதைப்பொருள் தொடர்பில் பாதுகாப்பு தரப்புக்கு வழங்கிய தகவல் சந்தேக நபரே முதலில் தாக்கப்பட்டிருக்கிறார். மோதலின் போது சிறைச்சாலைக்குள் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்கள் முதலில் உடைக்கப்பட்டிருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து போதைப்பொருள் தொடர்பில் ஆராயும் ஸ்கேன் இயந்திரம் உடைக்கப்பட்டுள்ளது. இது திட்டமிட்டதொரு செயற்பாடு என நீதிமன்றம் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார் கூறுகிறார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் தொடர்பில் விசேட உரையாற்றும் போதே அவரால் இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல் சம்பவம் மற்றும் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மிகவும் துரதிருஷ்டவசமானவை. இந்த சம்பவத்தில் உயிரிழந்த ஏழு சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் மற்றும் 19 சிறை கைதிகளின் உறவுகளுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் மோதலில் காயமடைந்த 23 சிறைச்சாலை உத்தியோகத்தர்களும் 54 கைதிகளும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். சிறைக்கு சென்ற தனது மகன் சோப்பட்டியில் வெளியில் வருவார் என்று எந்தவொரு தாயும் எதிர்பார்ப்பதில்லை. சிறைச்சாலைகளுக்கு கடமைக்கு சென்று தனது கணவர் மற்றும் பிள்ளை சோப்பட்டியில் வெளியில் வருவார் என்று அவரது உறவுகள் எதிர்பார்ப்பதில்லை. ஆனால் நடந்துவிட்டது. ஆகவே தற்போதைய இக்கட்டான தருணத்தில் கைதிகளிடம் சிறைச்சாலை உத்தியோகத்தர்களின் உறவுகளும் வெளிப்படுத்தும் ஆற்றாமை மற்றும் அவர்களின் துயரத்தை அரசாங்கம் என்ற அடிப்படையில் முழுமையாக உணர்கிறோம், அதற்கு பொறுப்பேற்கிறோம். இந்த சம்பவத்தை நாங்கள் குறைத்து மதிப்பிடவும் இல்லை, அலட்சியப்படுத்தவும் இல்லை. தற்போதைய நிலைமையில் பாடம் கற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் இவ்வாறு நிலைமை ஏற்படாத வகையில் உரிய நடவடிக்கைகளை செயற்படுத்த வேண்டும். இந்த சம்பவம் குறித்து பூரண விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. நீதியரசர் பிரியந்த பெர்னாண்டோ தலைமையில் விசேட குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலை திணைக்களம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்திருக்கிறது. சிறைச்சாலை அதிகாரிகளுடன் விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டிருக்கிறோம். ஏனைய சிறைச்சாலைகளில் இவ்வாறான நிலைமை ஏற்படாத வகையில் தற்போது பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன. கடந்த 5 தேதி சிறைச்சாலைக்குள் கைதிகளுக்கிடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது. இதன்போது 35 பேர் காயமடைந்த நிலையில் 2 கைதிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். கைதிகளுக்கும் சிறைச்சாலை உத்தியோகத்தர்களுக்கும் இடையில் மோதல் ஏற்படவில்லை. இந்த மோதல் நிலைமையை கட்டுப்படுத்தப்பட நிலையில் திங்கட்கிழமை மீண்டும் சிறைச்சாலைக்குள் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. பாதாள குழுக்களுக்கும் போதைப்பொருள் தரப்பினருக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது. போதைப்பொருள் தொடர்பில் பாதுகாப்பு தரப்புக்கு தகவல் வழங்கிய சந்தேக நபரே முதலில் தாக்கப்பட்டிருக்கிறார். மோதலின் போது சிறைச்சாலைக்குள் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கருவிகள் முதலில் உடைக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து போதைப்பொருள் தொடர்பில் ஆராயும் ஸ்கேன் இயந்திரம் உடைக்கப்பட்டிருக்கிறது. இது திட்டமிடப்பட்டதொரு செயற்பாடாகும். சிறைச்சாலையின் 2 உத்தியோகத்தர்கள் மீது கைதிகள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள்.
அவர்களை பாதுகாப்பதற்காக சென்ற நிலையில் தான் ஏனைய உத்தியோகத்தர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். மோதலில் ஈடுபட்ட கைதிகள் இரும்பு கதவை உடைத்துக் கொண்டு வெளியில் வந்திருக்கிறார்கள். கைதிகளின் கைகளுக்கு துப்பாக்கி சென்றுள்ளது. அது குறித்து தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. தமது சுய பாதுகாப்பு மற்றும் பொது பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காகவே பாதுகாப்பு தரப்பினர் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான பின்னணியில் தற்போது 714 கைதிகள் பிரிதொரு சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்தின் பொறுப்பை அரசாங்கம் ஏற்க வேண்டும், அரசாங்கம் வானை பார்த்துக் கொண்டிருந்தது என்று எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டுகிறார்கள். நாட்டில் உள்ள சகல சிறைச்சாலைகளிலும் 10,000 கைதிகள் இருப்பதற்கான வசதி காணப்படுகிற நிலையில் தற்போது 27,000 பேர் வரையில் இருக்கிறார்கள். கடந்த கால அரசாங்கங்கள் உரிய நடவடிக்கைகளை எடுத்திருந்தால் சிறைச்சாலை நெரிசலை கட்டுப்படுத்தி இருக்கலாம். ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தின் அறிக்கை கிடைப்பதில் தாமதம் ஏற்படுவதால் சந்தினவர்கள் மாதக்கணக்கில் சிறைச்சாலையில் விளக்கமறையில் இருக்க வேண்டிய நிலை காணப்படுகிறது. நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தில் 118 வெற்றிடங்கள் காணப்பட்டன. தற்போது 78 பேருக்கு நியமனங்களை வழங்கியிருக்கிறோம். அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணாமல் ரசாயன திணைக்களத்தின் பகுப்பாய்வு திணைக்களத்தின் அறிக்கையை ஒரு வருட காலத்துக்குள்ளேயும் பெற முடியாது. சிறைச்சாலைகளிலும் ஆளணி பற்றாக்குறை காணப்படுகிறது. சிறைச்சாலை சேவைக்கு விண்ணப்பிப்பது இளைஞர்கள் மத்தியில் பெரிதளவில் ஈடுபாடு காணப்படுவதில்லை. தற்போது சேவையில் உள்ள அதிகாரிகளின் சேவை காலத்தை அதிகரிப்பதற்கான யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்பதாகவும் அமைச்சர் ஹரிசன ஆணைக்காரர் கூறுகிறார். எனவே எதிர்க்கட்சியினர் அவருடைய ஆட்சிக்கால பகுதியில் இந்த சிறைச்சாலைகளிலும் வசதிகளை ஏற்படுத்தி இருந்தால் இந்த பிரச்சனைகளை ஓரளவு தவிர்த்திருக்கலாம். எடுத்தவுடனே எம்பிதி வாறு குற்றம் சுமத்துவது சரியானதல்ல என்ற கருத்தினை அவர் முன்வைத்திருக்கிறார். இதே நேரம் அஜித் பி பெரேரா எம்பி எதிர்க்கட்சி தரப்பில் முக்கியமான சில கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார். அவர் அரசாங்கம் தன்னுடைய கடமையை செய்ய தவறிவிட்டது என்பதான ஒரு குற்றச்சாட்டை அவரால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அரசுக்கு பல வாய்ப்புகள் இருந்ததால் இரண்டாம் நாள் தாக்குதலை நன்கு தடுத்திருக்கலாம். எனவே 27 உயிர்களையும் பாதுகாத்திருக்கலாம். அரசின் அலட்சியத்தினால் இந்த உயிர்கள் பறிபோகியிருக்கின்றன என்பதான கருத்தினை அஜித் பி பெரேரா முன்வைத்திருக்கிறார். தினக்குரல் பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இந்த தகவலை இவ்வாறு கொண்டு வருகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் திங்கட்கிழமை காலையிலேயே அதிரடி படையினர் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும், நீதிபதி தலையிட்டிருக்க வேண்டும், ராணுவத்தினர் அழைக்கப்பட்டு அங்கு பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்க வேண்டும், அமைச்சரும் அங்கு சென்றிருக்க வேண்டும். இவ்வாறு நடவடிக்கை எடுத்திருந்தால் இரண்டாவது தடவையாகவும் கலவரம் இடம்பெற்றிருக்காது, அதனை தடுத்திருக்க முடிந்திருக்கும், உயிர்களை பாதுகாத்திருக்க முடியும் என ஐக்கிய மக்கள் சக்தி கலத்துறை எம்பி அஜித் பெரேரா இவ்வாறு கூறுகிறார். எனவே கடந்த ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் வேளையிலேயே நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளுக்கு இடையில் முதல் சம்பவம் ஆரம்பித்திருக்கிறது. மாலை 4 மணி ஆகும் போது அங்கு 24 பேர் காயமடைந்து 2 பேரும் மரணித்திருக்கிறார்கள். இந்தளவு பாரிய சம்பவம் இடம்பெற்ற போதும் விடயத்துக்கு பொறுப்பான நீதியமைச்சர் திங்கட்கிழமை மாலை வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அவ்வாறு நடவடிக்கை எடுத்திருந்தால் அது தொடர்பில் அவர் தெரிவித்திருக்க வேண்டும். ஒரு வருட காலம் சென்றும் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் ஒருவரை இதுவரை நியமிக்கவில்லை, பதில் ஆணையாளரே இருந்து வருகிறார். சிறைச்சாலைகளுக்கு இன்று முறையான தலைமைத்துவம் இல்லை, அதனாலேயே இந்த மோசமான சம்பவம் நடந்திருக்கிறது. சிறைச்சாலையின் முதல் நாள் இரு குழுக்களுக்கிடையே மோதல் இடம்பெற்று அதில் பலர் காயமடைந்து 2 பேரும் மரணித்துள்ள நிலையிலும் பெண் கைதிகள் சிறைச்சாலை கூரைக்கு மேல் ஏறி போராட்டம் நடத்திய நிலையில் அன்றைய தினம் இரவு அவர்கள் அனைவரையும் எவ்வாறு அந்த சிறைச்சாலைகளிலேயே தங்க வைக்க முடியும்? இவ்வளவு பாரிய சம்பவம் இடம்பெற்ற போதும் உடனடியாக அந்த இடத்துக்கு அதிரடி படையினர் கலகமடக்கும் படையினர் அழைக்கப்பட்டார்களா? சிறைச்சாலைக்குள் மரணம் ஏற்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பில் கடற்பரிசோதனை மேற்கொள்ள அந்த பிரதேச நீதவான் நீதிமன்ற நீதிபதி அங்கு வந்தாரா? இவை எதுவுமே இடம்பெறவில்லை. சம்பவ தினம் இரவாகும் போது நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக சிறைச்சாலை பதில் ஆணையாளர் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். பலருக்கு காயத்தை ஏற்படுத்தி 2 மரணங்களை மேற்கொண்ட கைதிகள் சிறைச்சாலைக்குள் இருக்கும் நிலையில் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக இவ்வாறு தெரிவிக்க முடியும். சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலில் எத்தனை பேர் காயமடைந்தார்கள், எத்தனை பேரும் மரணித்திருக்கிறார்கள் என நீதியமைச்சரிடம் ஊடகங்கள் கேட்கும் போதும் அது தொடர்பில் சரியான தகவல் தனக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்றும் 2 மணி நேரமாக சமூக வலைதளத்தை பார்க்கவில்லை என்றும் பதிலளித்திருக்கிறார். சிறைச்சாலையில் இவ்வாறு பாரிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கையில் அது தொடர்பில் உடனுக்குடன் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சருக்கு தகவல்கள் வழங்கப்படுவதில்லை என்றால் அவ்வாறான ஒரு அமைச்சர் ஒருவர் எதற்கே? பாதுகாப்பு பிரதியமைச்சர் சம்பவ இடத்துக்கு சென்றாரா இல்லை? பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சென்றாரா இல்லை? பொதுவாக சிறைச்சாலைக்குள் இவ்வாறான சம்பவம் இடம்பெற்றால் நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக அங்கு உடனடியாக அதிரடிப்படை வீரர்களே அழைக்கப்படுவார்கள். ஆனால் திங்கட்கிழமை காலை சிறைச்சாலைக்குள் முதலாவதாக நுழைந்தது சிறைச்சாலை புலனாய்வு அதிகாரிகளாகும். கலகம் கட்டுப்படுத்தும் அனுபவம் பயிற்சி அவர்களுக்கு இல்லை. மேலும் சம்பவம் இடம்பெற்ற ஞாயிற்றுக்கிழமை இரவு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சரை தொடர்பு கொள்ள முடியாமல் போயிருக்கிறது. ஏனெனில் இவர்கள் வேறு கலந்துரையாடல் ஒன்றில் இருந்திருக்கிறார்கள். நீதியமைச்சர் இந்த அமைச்சில் மேற்கொள்வதாக தெரிவித்த பல விடயங்கள் இதுவரை மேற்கொள்ளவில்லை. குறிப்பாக ரசாயன பகுப்பாய்வு அறிக்கை வருவதற்கு ஒரு வருட காலம் செல்கிறது. சிறைச்சாலைகளில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு இதுவே பிரதான காரணம். அரசாங்கம் அதிகாரத்துக்கு வந்து ஆரம்பத்திலே இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு தெரிவித்திருந்தோம், ஆனால் இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் திங்கட்கிழமை காலையிலேயே அதிரடிப்படை வீரர்கள் அழைக்கப்பட்டிருந்தால், நீதிபதி தலையிட்டிருந்தால், ராணுவத்தினர் அழைக்கப்பட்டு அங்கு பாதுகாப்பை பலப்படுத்தி இருந்தால் இரண்டாவது தடவையாகவும் கலவரம் இடம்பெற்றிருக்காது, அதனை தடுத்திருக்க முடிந்திருக்கும், சரியான அரசியல் தலைமைத்துவம் இல்லாமல் போனமையாலேயே இரண்டாவது வியாகம் அங்கு கலவரம் ஏற்பட்டது, அதனாலேயே
அதிக மரணங்களும் ஏற்பட்டன என்பதான கருத்தினை இவ்வாறு எதிர்க்கட்சி தரப்பில் அஜித் பி பெரரா எம்பி சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். இதனிடம் மேலும் சில உறுப்பினர்களும் இது தொடர்பிலான கருத்துக்களை முன்வைத்து பேசியிருக்கிறார்கள். அது தொடர்பான தவலையும் நாங்கள் அவதானிக்கலாம். எதிர்

நீர்கொழும்பு சிறைச்சாலையில் முதல் நாள் இடம்பெற்ற மோதல் சம்பவத்தை முறையாக கட்டுப்படுத்தியிருந்தால் இரண்டாம் நாள் மோதல் ஏற்பட்டிருக்கு. அதனால் அரசாங்கம் அவ்வாறு ஒன்றும் செய்யவில்லை. அரசு நிர்வாக கட்டமைப்பு முழுமையாக அரசியல் மயமாகியுள்ளதால் அரசு ஊழியர்களால் தனித்துவமான முறையில் தீர்மானம் எடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் தீவிரமடைவதற்கான சூழலை அரசாங்கம் ஏற்படுத்திக் கொடுத்தது. 2020 இவ்வாறு சம்பவம் இடம்பெற்றது. அப்போது சிறைச்சாலைக்கு பொறுப்பான அமைச்சர் பதவி விலகினார். அதனைத் தொடர்ந்து சுயாதீன விசாரணைகள் முறையெடுக்கப்பட்டனால் தற்போது அவ்வாறான எதுவும் இடம்பெறவில்லை. சிறைச்சாலைகளில் 10,000 கைதிகள் இருப்பதற்கான பௌதிக வலிமையை காணப்படுவதால் தற்போது போதைப்பொருள் தொடர்பான கைதிகள் தீவிரமடைந்துள்ளன. 40,000 மற்றும் 45,000 பேரை சிறையில் அடைக்கும் போது சிறைச்சாலையில் நெரிசல் நிலை மேலும் தீவிரமடையும். தற்போதும் அவ்வாறு நிலைமையில் சிறைச்சாலைகள் உள்ளது என்பதாக நாமலம்பியை தன்னுடைய கருத்தினை முன்வைக்கிறார். இதனிடம் ஹரிஜன ராஜகண்ணனா எம்பி நேற்றைய தினம் சபையில் கருத்து வெளியிடும் போது நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் நடந்த மோதல் அதனால் நேர்ந்த உயிரிழப்புகள் அரசாங்கத்தின் பலவீனத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றன என்று அவர் கூறுகிறார். அவர் தெரிவித்த கருத்தே தினக்குரல் பத்திரிகையில் முக்கிய செய்தியாக தரப்படுகிறது. இந்த நேரத்தில் நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டதொரு பிரச்சனை இதுவல்ல, நாட்டின் சகல பகுதிகளிலும் இவ்வாறான பிரச்சனைகள் காணப்படுகின்றன. எனவே நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் 6 தேதி இடம்பெற்ற மோதல் குறித்து 3 அல்லது 4 நாட்களுக்கு முன்னரே இவ்வாறு தொடர்பு திட்டமிட்ட மோதல் நடக்கப்போவதாக புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன என்பதான கருத்தினை ஹர்ஷன ராஜகருணா எம்பி கூறுகிறார். ஆனால் பதில் ஆணையாளர் நாயகம் அவ்வாறான எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்பதை அவருடைய செய்தியாளர் சந்திப்பில் வெளிப்படுத்தியிருந்தார். ஆனால் அந்த புலனாய்வு தகவல்களுக்கு அமைய வித முன்னெச்சரிக்கையோ பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதே எதிர்க்கட்சி எம்பியினுடைய கருத்தாக அமைகிறது. புலனாய்வு தகவலை அடிப்படையாக கொண்டு ஏன் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பலப்படுத்தவில்லை? 6 தேதி காலையில் இடம்பெற்ற மோதலில் 2 கைதிகள் உயிரிழந்த நிலையில் 33 கைதிகள் காயமடைந்திருக்கிறார்கள். இதன் பின்னராவது புலனாய்வு தகவலுக்கு அமைய உரிய நடவடிக்கை எடுத்து மோதலுக்கு பிரதான காரணியாக இருந்த தரப்பினரை பிரிதொரு சிறைக்கு மாற்றியிருந்தால் 6 தேதி மோதல் இடம்பெற்றிருக்காது. எவரும் உயிரிழந்திருக்க மாட்டார்கள். உரிய தலைமைத்துவம் இல்லாது இதற்கு மூல காரணம் பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கும் அனுபவம் இல்லாதவர்களால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதான ஒரு கருத்தினை ஹரிஷன ராஜகருணா எம்பி இவ்வாறு கூறியிருக்கிறார். அவருடைய அந்த கருத்தோடு சேர்த்து காவிந்த எம்பி நேற்றைய தினம் கருத்து வெளிப்படுத்தியிருந்ததை தமிழன் பத்திரிகை கொண்டு வருகிறது. நீர்கொழும்பு சிறை மோதலின் உண்மையை வெளிப்படுத்தி காவிந்த எம்பி அரசாங்கத்திடம் வலியுறுத்து என்பதாக அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்தின் போது சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட சுமார் 25 மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது அரசாங்கத்தின் கடமை எனும், அதேபோல் சிறை கைதிகளின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டிய கடப்பாடும் அரசாங்கத்துக்குண்டு. இந்த மோதலின் போது விஷேட அதிரடிப்படையின் சீருடையை ஒத்த ஆடை அணிந்த அதிகாரி ஒருவர் சிறைச்சாலையின் உள்பகுதியை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்யும் காணொலி பதிவு ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாக இருக்கிறது. இந்த துப்பாக்கிச் சூட்டால் உயிர் சேதம் ஏதும் ஏற்பட்டுள்ளதா? மோதலின் உண்மை தன்மையையும் அதன் பின்னணியும் அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும். சிறைச்சாலைகள் நிலவும் அடிப்படை பிரச்சனைகள் மற்றும் பௌதிக பிரச்சனைகள் உடனடியாக தீர்வு காண்பதற்கு ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளனவா எனவும் இவ்வாறு கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதில் அரசாங்க தரப்பில் நேற்றைய தினம் பிமல் ரத்நாயக்க அமைச்சர் தன்னுடைய கருத்தினை இவ்வாறு வெளிப்படுத்தியிருக்கிறார். விசாரணைகளை திசை திருப்புவதற்கு சிறை மோதல் உருவாக்கப்பட்டதா என்பதான கேள்விக்குறியும் கூடிய செய்தியாக இதனை நாங்கள் அவதானிக்கிறோம். போதைப்பொருள் மற்றும் பாதள உலக குழுக்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளுக்கு எதிராக முன்னெடுத்துள்ள விசாரணைகளை திசை திருப்புவதற்காக நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் உருவாக்கப்பட்டதா என்ற சந்தேகம் எழுகிறது. விரிவான விசாரணை பின்னர் உண்மை வெளிப்படுத்தப்படும் என சபை முதல்வர் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தன்னுடைய கருத்தினை இவ்வாறு நேற்றைய தினம் சபையில் முன்வைத்து பேசியிருக்கிறார். இதுபற்றி அவர் நேற்றைய தினம் கருத்து வெளியிடும்போது 1983 கருப்பு ஜூலை இடம்பெற்ற காலத்தில் குட்டிமணி தங்கதுரை உள்ளிட்ட 35 கைதிகள் கொல்லப்பட்டார்கள். அதற்கு சில தினங்களின் பின்னர் மேலும் 18 பேர் கொல்லப்பட்டார்கள். அது கைதிகளால் செய்யப்பட்ட சம்பவமாகும். அப்போதைய அரசாங்கத்தின் அரசியல் நோக்கம் இருந்ததே தமிழர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் வகையில் அரசியல் தலைமைத்துவத்தால் அந்த நிலைமை ஏற்படுத்தப்பட்டது. பல்வேறு அரசியல் காரணங்களால் சிறையில் வைக்கப்பட்ட எங்களில் பலர் இருக்கிறார்கள். சிறைச்சாலைகளில் கைதிகளால் இதுபோன்ற சம்பவங்கள் இடம்பெறும். அத்துடன் அரசியல் தேவைகளுக்காக செய்யப்படுபவையும் உள்ளன. வெளிக்கடை சிறைச்சாலையில் அண்மையில் கைதிகள் கொல்லப்பட்டார்கள். இப்போதும் சம்பவம் ஒன்று நடந்துள்ளது. ஆனால் ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் இடையில் வேறுபாடுகள் உள்ளன. வெளிக்கடை சிறைச்சாலையில் 27 கைதிகள் கொல்லப்பட்டார்கள். அரசியல் தலையீட்டில் ராணுவம் போலீசாரை அனுப்பி செய்யப்பட்ட சம்பவமாகும். ஆனால் நீர்கொழும்பு சம்பவம் அவ்வாறானது அல்ல. தற்போதைய சிறைச்சாலைகளில் நிலவும் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். இதற்கான வேலை திட்டங்களை செய்ய வேண்டியுள்ளது. இதற்காக சில காலம் எடுக்கும். அதன் பின்னர் அமைச்சர் விலக வேண்டுமா இல்லையா என்று சிந்திக்கலாம். நாங்களும் சிறையில் இருந்ததால் நிலைமைகள் புரியும். இன்னும் 2-3 வருடங்களின் பின்னரும் இப்படி நடந்தால் முடிவு செய்யலாம். ஆனால் நீர்கொழும்பு சம்பவமானது எந்த வகையிலும் அரசியல் தலையீட்டால் செய்யப்பட்டது அல்ல. சிறைச்சாலை அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவர் தொடர்பிலும் எமக்கு கவலை உள்ளது. அவர்களின் பிள்ளைகள் மற்றும் உறவினர்களை பாதுகாக்க பார்க்கும்போது அந்த உணர்வுகள் ஏற்படுகின்றன. போதைப்பொருளுக்கு எதிராக அரசாங்கம் வேலை திட்டங்களை முன்னெடுக்கிறது. இதில் அரசியல்வாதிகள் அவர்களின் பிள்ளைகளும் சிக்குகிறார்கள். இவ்வாறு நிலைமையில் அரசாங்கத்தை தோற்கடிப்பதற்காக அதில் சம்பந்தப்பட்ட நபர்கள் செயற்படுகிறார்கள். இதில் சிறைச்சாலை குழுவே நீர்கொழும்பில் செயற்பட்டுள்ளது. சிறைச்சாலையில் இரவில் வன்முறை இடம்பெறவில்லை. அப்போது நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இது பகலிலேயே நடந்துள்ளது. இதனால் இந்த

குடும்பத்தில் ஏதாவது சூழ்ச்சி நடந்துள்ளதா என்று விசாரணைகளில் தேட வேண்டும். வெளியில் குற்றவாளிகளாகியுள்ள பழைய அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதில் ஒரு அங்கமாக சிறைச்சாலை குழுவினால் இது திட்டமிடப்பட்டதா என்று சந்தேகிக்க வேண்டியிருக்கிறது என்பதாக பிமல் ரத்நாயக்க அமைச்சர் அவர்கள் இவ்வாறு கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதனிடம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நேற்றைய தினம் தெரிவித்த கருத்து இவ்வாறு தரப்படுகிறது. சிறைச்சாலைக்குள் பாதுகாப்பை பலப்படுத்த முடியாமல் இருக்கும் அரசாங்கம் சிறைச்சாலைக்கு வெளியில் இருக்கும் 220 லட்சம் மக்களினுடைய பாதுகாப்பை எவ்வாறு உறுதிப்படுத்தப் போகிறது என்பதான கேள்வியினையும் அவர் எழுப்பியதுடன் நீதியமைச்சர் தனது பொறுப்பை நிறைவேற்ற தவறியிருக்கிறார் என்பதான கருத்தினையும் எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு முன்வைத்திருக்கிறார். சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகள் மற்றும் தடுப்புக் காவலில் இருப்பவர்களுக்கு அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும் என்று தற்போதைய ஜனாதிபதி எதிர்க்கட்சியில் இருந்த சமயம் பிரஸ்தாபித்திருந்தார். எனவே இருப்பினும் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்ததை இந்த அரசாங்கம் தடுக்க தவறிவிட்டது. இதன் விளைவாக 27 பேர் உயிரிழந்ததோடு சுமார் 100 பேர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அரசாங்கத்தின் கொள்கை பிரடன புத்தகமான வளமான நாடாளுக்கான வாழ்க்கை என்ற புத்தகத்தில் சிறைச்சாலை தொடர்பாகவும் சிறை கைதிகளை எவ்வாறு வழிநடத்துவது என தெரிவித்திருக்கிறது. அதன் பிரகாரம் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறதா என்று கேட்கிறேன். புதிய மாற்றம் ஒன்றை ஏற்படுத்துவதாக தெரிவித்தார்கள். ஆனால் நீர்கொழும்பு சம்பவத்தின் மூலம் இந்த மாற்றமும் இதுவரை இடம்பெறவில்லை. பழைய முறைமையே செயற்படுகிறது என்பது தெளிவாகிறது. அதே நேரம் சிறைச்சாலைகளில் நெருக்கடியான நிலையை இருந்து வருகிறது. அங்கு கைதிகளில் தங்க வைக்கப்பட வேண்டிய எண்ணிக்கைக்கும் அதிகமான எண்ணிக்கையிலானவர்கள் சிறைப்படுத்தப்பட்டு வருகிறார்கள். அதனால் இது தொடர்பில் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தார் என கேட்கிறோம். சிறைச்சாலைகளில் இவ்வாறான சம்பவங்கள் ஏற்படும் அபாயம் இருக்கிறது. ஆனால் வெலிக்கடை மகர போன்ற சிறைச்சாலைகளில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற சம்பவங்களிலிருந்து அமைச்சர் இன்னும் பாடம் கற்றுக்கொள்ள தவறியிருக்கிறார். அத்துடன் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் ஒருவரை நியமித்துக் கொள்ள முடியாமல் போயிருக்கிறதே. மேலும் சிறைச்சாலையில் பாரிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ள நிலையில் அங்குள்ள நிலைமை தொடர்பில் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையில் புலனாய்வு தகவல்கள் அவருக்கு கிடைப்பதில்லையா? அதனால்தான் இடம்பெற்ற மரணங்கள் தொடர்பில் கேட்கப்பட்ட போது சமூக வலைதளங்களை பார்க்க முடியாமல் போனதாக தெரிவித்திருக்கிறீர்களா என கேட்கிறோம். இன நீதித்துறையில் பல பிரச்சனைகள் காணப்படும் நிலையில் நீதியமைச்சர் இந்த பிரச்சனைகளை கவனிக்காமல் நீதித்துறையின் சுதந்திரத்தின் மீது தலையீடுகளை செய்து வருவதனை காண முடியுமாக இருக்கிறதே. எனவே சிறைச்சாலைக்குள் பாதுகாப்பை பலப்படுத்த முடியாமல் இருக்கும் நீங்கள் சிறைச்சாலைக்கு வெளியில் இருக்கும் 220 லட்சம் மக்களின் பாதுகாப்பை எவ்வாறு உறுதிப்படுத்தப் போகிறீர்கள்? அதனால் நீதியமைச்சர் சமூக வலைதளம் ஊடாக சிறைச்சாலைகளை நிர்வகிக்க முற்பட்டதால் நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் பாரதூரமான நிலைமைக்கு சென்றிருக்கிறது. அதனால் நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன என்பது அனைவருக்கும் தெரியும். அதனால் அந்த தீர்மானத்தை எடுப்பதா இல்லையா என நீங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் என்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு கருத்து வெளிப்படுத்தியிருந்தார். இதனிடம் பிரதியமைச்சர் சத்ரங்காபே சிங்கே நீதியமைச்சு எவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்கும் என்பது தொடர்பிலான கருத்துக்களை முன்வைத்திருப்பது குறித்து பார்க்கலாம். சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவெளி.

சுயாதீன செய்தி பார்வையில் மற்றும் ஒரு செய்தி குறித்த அவதானத்தை செலுத்தலாம். சிறைச்சாலை வன்முறைகளை தடுக்க நீதியமைச்சு கடும் நடவடிக்கை எடுக்கும் என்பதான உறுதிமொழியினை பிரதி அமைச்சர் சத்ரங்காபே சிங்க அளித்திருக்கிறார். நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவரால் இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. பிரதானமாக சிறைச்சாலைக்குள் கைதிகள் மற்றும் அதிகாரிகள் காயமடைவதும் உயிரிழப்பதும் எக்காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இந்த துரதிருஷ்டவசமான நிலைமையை கையாள்வதற்கும் இனிமேல் இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்கும் நீதியமைச்சும் இணை அதிகாரிகளும் உரிய நடவடிக்கைகளை எடுப்பார்கள். தற்போதைய நீதியமைச்சு மிகவும் வலுவானதொரு பாதையில் முன்னோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை இந்நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். நீதிமன்ற கட்டமைப்பு மற்றும் சிறைச்சாலைகள் துறை ஆகியவற்றின் வசதிகளை மேம்படுத்தி அவற்றின் இடவசதிகளை விரிவாக்கம் செய்வதற்கான பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எமது நாட்டில் கடந்த காலங்களில் செயலிழந்து கிடந்த சிறைச்சாலை கட்டமைப்பை மறுசீரமைத்து அதனை முழுமையான வழியில் கட்டியெழுப்பும் நடவடிக்கைகள் தற்போது தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனினும் இவ்வாறதொரு பாரியம் வரிசனு பணி முழுமையடைவதற்கு குறிப்பிட்ட அளவு காலம் தேவைப்படும். இவ்வாறதொரு பின்னணியில் சிறைச்சாலைகளுக்குள் இவ்வாறதொரு துரதிருஷ்டவசமான மற்றும் கவலைக்குரிய சம்பவம் இடம்பெற்றமையானது நமக்கு மிகுந்த அதிர்ச்சியையும் மனவேதனையையும் அளித்திருக்கிறது. ஏனெனில் நாம் தற்போது மிகவும் சரியானதொரு பாதையிலேயே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சிறைச்சாலைக்குள் போதைப்பொருள் கடத்தப்படுவதையும் கைதிகள் கையெடுக்க தொலைபேசிகளை பயன்படுத்துவதையும் நாம் ஒற்றாக தடுத்து நிறுத்தியிருக்கும். இதன் காரணமாக அங்குள்ள சில சந்தேக நபர்கள் பல ரகசிய தகவல்களை அதிகாரிகளுக்கு வழங்க தொடங்கியிருக்கிறார்கள் என்பதாக பிரதி அமைச்சர் சத்ரங்காபே சிங்கை இவ்வாறு கூறியிருப்பதனால் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றதான கருத்தினையும் முன்வைத்திருக்கிறார். இதனிடத்தில் பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் தொடர்பான விசேட சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் கலந்து கொண்டு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகேல நாமல் ராஜபக்சே எம்பி குறித்து ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறார். எனவே சிறைச்சாலைகளில் போதுமான வசதிகள் இல்லை என்று நாமல் ராஜபக்சே எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு புலம்போது நியாயமானவையாகும். பாதல குழுக்கள் என்று குறிப்பிடும்போது ஏதாவது வழியில் ராஜபக்சேகள் தொடர்பட்டிருப்பார்கள். அதுதான் உண்மை என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற பிரதி அமைச்சர் சுனில் வட்டகேல இவ்வாறு கூறுகிறார். பாதல குழுக்கள் என்று குறிப்பிடும்போது ஏதேனும் ஒரு தொடர்பிற்கும் அதுதான் உண்மை. தங்காலை சிறைச்சாலையில் கலவரத்தில் ஈடுபட்ட ஜூலம்பெட்டியே அமரேவை பார்ப்பதற்கு மஹிந்த ராஜபக்சே நேரடியாக சென்றார். அமரே, நான் வந்துவிட்டேன், கலவரத்தை நிறுத்து என்று மஹிந்த ராஜபக்சே குறிப்பிட்டார். ஜூலம்பெட்டி அமரே கலவரத்தை உடனடியாக சென்று நிறுத்திவிட்டார். நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார சிறைச்சாலைக்கு சென்று மஹிந்தவை போன்று எவரையும் பெயர் கூட்டிவிட்டு எந்த பாதாளக்குழு உறுப்பினரையும் அழைக்கவில்லை. சிறைச்சாலைகளில் போதுமான வசதிகள் இல்லை என்று நாமல் ராஜபக்சே எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு போலும்போது நியாயமானதே. சிறை கைதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதான கருத்தினை பிரதி அமைச்சர் சுனில் வட்டகேல இவ்வாறு கூறுகிறார். அதாவது பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலக அமைச்சராக சுனில் வட்டகேல செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார். இதனிடம் இன்னும் ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருந்தது. சிறைச்சாலைகளில் டெங்கு நோய் பரவி 40 பேர் உயிரிழந்தனரா என்பதாக அமைச்சரவை பேச்சாளரிடம் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. அதற்கான பதிலும் நேற்றைய தினம் கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் சிறைச்சாலைகள் டெங்கு நோய் பரவி 40 மேற்பட்டோர் மரணமடைந்துள்ளதாக கூறப்படும் செய்தி முற்றிலும் பொய்யானது என்னும் அவ்வாறு 40 பேரும் மரணமடைந்திருந்தால் அவர்களின் சடலங்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா? அங்கு அத்தகையதொரு சூழ்நிலை ஏற்படவில்லை. சிறைச்சாலைக்குள் இருக்கும் எந்த ஒரு நோயாளிக்கும் தேவையான சிகிச்சைகளை வழங்குவதற்கு தகுந்த மருத்துவர்களும் மருத்துவ பணியாளர்களும் அங்கு பணியில் உள்ளார்கள். யாருக்காவது காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் இருந்தால் அதற்கான சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றன. நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் எந்த ஒரு வகையிலும் வெலிக்கடை சிறைச்சாலை சம்பவத்துடன் ஒப்பிடக்கூடிய ஒன்று அல்ல. அதற்கு சற்றும் சமானமில்லை. வெலிக்கடை சிறைச்சாலையில் அந்த காலத்தில் என்ன நடந்தது என்பதை ஊடகராகிற நீங்கள் நன்றாக அறிவீர்கள். இந்த நீர்கொழும்பு சம்பவத்தின் போது அத்தகையதொரு பாரிய ஆயுத பலமோ அல்லது அதிகாரமோ பயன்படுத்தப்படவில்லை என்பதாக அமைச்சரவை பேச்சாளர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதனிடம் எதிர்கட்சி உறுப்பினரான நாமல் எம்பி அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பதான ஒரு கோரிக்கை கடிதத்தினை முன்வைத்திருப்பதை அவதானிக்கலாம். உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை எவ்வித நியாயமான காரணங்களின்றி நீடிப்பதற்கு அரசாங்கம் மேற்கொண்டு வரும் தன்னிச்சான முயற்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கும் அது தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விரிவாக கலந்துரையாடுவதற்குமே இவ்வாறு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள் என்பதாக நாமல் எம்பி கோரிக்கை விடுத்திருக்கிறார். இதனிடம் மற்றும் ஒரு தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. நீதிமன்ற நடவடிக்கைகளிலிருந்து திலீப் பீரிஸ் நீக்கப்பட வேண்டும். போதிதம்ம மனித அகிம்சை சர்வதேச அமைப்பு சட்டம் அதிபருக்கு கடிதம் என்பதான தகவலை வீரகேசரி பத்திரிகை இவ்வாறு கொண்டு வருகிறது. மேலதிக சொலிசீனர்கள் திலீப் பீரிஸ் நீதிமன்றத்தில் ராணுவ வீரர்களை அவமதிக்கும் வகையில் செயற்பட்டுள்ளதாக தெரிவித்து அவரை உடனடியாக நீதிமன்ற நடவடிக்கைகளில் நீக்குமாறு கூறி போதிதம்ம மனித அகிம்சை சர்வதேச அமைப்பு சட்டம் அதிபரிடம் கடிதம் ஒன்றை கையளித்திருக்கிறது. சட்டம் அதிபருக்கும் அதேபோன்று பிரதமர் நீதியரசருக்கும் இந்த முறைப்பாட்டை ஒப்படைக்கிறோம். சட்டத்தண்டிகள் சங்கத்துக்கும் இந்த முறைப்பாட்டை வழங்குகிறோம். குறிப்பாக திலீப் பீரிஸ் முன்னிலையாகும் அனைத்து நீதிமன்ற நடவடிக்கைகளிலும் அவரை நீக்கி அவருக்கு எதிராக கடுமையான ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்குமாறு நாம் கோரிக்கை விடுக்கிறோம். அத்துடன் ராணுவ வீரர்களை கிடைத்த இந்த அவமதிப்புக்காக அவர் மன்னிப்பு கேட்கும் வரை எந்த ஒரு வழக்கு விசாரணையிலும் அவர் முன்னிலையாகுவதற்கு அனுமதிக்கப்பட போவதில்லை என்பதோடு இதற்காக நாம் தொடர்ந்து போராடுவோம் என்பதாகவும் இந்த அமைப்பு கூறுகிறது. அதேவேளை குறித்த அமைப்பின் உறுப்பினர் ஒருவர் கருத்து தெரிவிக்கும் போது ராணுவ வீரர்கள் பெற்றுத்தந்த வெற்றிக்காக அவர்களுக்கு வழங்கக்கூடிய உச்சகட்ட கௌரவமே
அந்த அதிகாரப்பூர்வ பதக்கமாகும். அந்த பதக்கத்தை பணத்துக்கோ அல்லது சொத்துக்களுக்கோ விலை மதிப்பிட முடியாது. அவ்வாறான கௌரவமிக்க பதக்கத்தை திலீப் பீரிஸ் என்பவரும் தகர துண்டு என்று கூறுகிறார். எவ்விடத்திலும் இந்த ராணுவர்களை அவதூறாக முத்திரை குத்த வேண்டாம். ராணுவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு நாட்டின் ஜனாதிபதிக்கு பொறுப்பு இல்லை என்றால் அது உங்களது கொலைத்தனையத்தை காட்டுகிறது என்பதாக போதிதம்ம மனித அஹிம்சை சர்வதேச அமைப்பு சட்டம் அதிபருக்கு இவ்வாறு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறது. இதனிடம் மற்றொரு தகவல், 88 லட்சம் ரூபாய் ஊழல் வழக்கு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர உள்ளிட்ட மூவருக்கு பிணை என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. மே 9 வன்முறையின் போது மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான செவனகல கிரியம்மன் கடவ பகுதியில் உள்ள சேதமடைந்த சொத்துக்களுக்கு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி இழப்பீடாக 88,50,000 ரூபாய் பணத்தை பெற்று மோசடி செய்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சே உள்ளிட்ட 3 பிரதிவாதிகளுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை நேற்று பிரதிவாதிகளிடம் இவ்வாறு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதான செய்தி தரப்படுகிறது. இதில் பிரதானமாக நேற்றைய தினம் மண்டல முன்னிலையான பிரதிவாதிகளுக்கு வெளிநாடு செல்ல தடை விதித்து ஒவ்வொருவரையும் தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பணிகளின் கீழ் விடுவித்து கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி ரவீந்திர பிரேமரத்ன உத்தரவிட்டிருக்கிறார். கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி ரவீந்திர பிரேமரத்ன முன்னிலையில் நேற்றைய தினம் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் இந்த குற்றப்பத்திரிகை பிரதிவாதிகளுக்கு வாசித்து காட்டப்பட்டிருக்கிறது. இதன்போது பிரதிவாதிகளை பிணையில் விடுவித்த நீதிபதி அவர்களது விரல் அடையாளங்களை பெற்றுக் கொண்டு அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த வழக்கின் முத்திரையிடல் மாநாட்டை எதிரும் ஆகஸ்ட் மாதம் 5 தேதி நடத்துவதற்கும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அரசு காணி விவகாரம் தொடர்பான இந்த ஊழல் வழக்கில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சேவுடன் சேப்பாலிகா சமன்குமாரி மற்றும் கீர்த்தி பண்டாரு குடகம் ஆகியோரை இணைய பிரதிவாதிகளாக பேரிடப்பட்டிருக்கிறார்கள். மாவட்ட அதிகார சபைக்கு சொந்தமான சிவனங்கள கிரியப்பன் பகுதியில் அமைந்துள்ள அரசு காணி ஒன்றில் சட்டவிரோதமான முறையில் நிர்மாணிக்கப்பட்டிருந்த கட்டடம் உள்ளிட்ட சொத்துக்கள் கடந்த 2022 மே 9 வன்முறையின் போது சேதமடைந்திருந்தன. குறித்த சொத்துக்களுக்காக இழப்பீடு வழங்குவது நிராகரிக்கப்பட்டிருந்த பின்னணியில் அதற்கு முரணான வகையில் இழப்பீட்டுக்கான காரியாலயத்துடன் இணைக்கப்பட்டிருந்த சில அரசாங்க அதிகாரிகளுக்கும் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அழுத்தம் பிரயோகித்து 88.5 லட்சம் ரூபாய் பணத்தை இழப்பீடாக பெற்றுக் கொண்டதன் மூலம் ஊழல் புரிந்தமை மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்ததாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் பிரதிவாதிகளுக்கு எதிராக இவ்வாறு குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமான தகவல். எனவே இது சசீந்திர ராஜபக்சேவுக்கு எதிரான குற்றப்பத்திரிகை தாக்கல் தொடர்பான செய்தியாக அமையப்பெறுகிறது. இதனேரம் சபையில் நேற்றைய தினம் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு கருத்து குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். கஜேந்திரகுமாரால் எனக்கு அவதூறு, அர்ச்சுனா எம்பி சபையில் கவலை என்பதாக இந்த செய்தியை காண்கிறோம். தமிழன் பத்திரிகை இந்த செய்தியை தருகிறது. பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தன்னை நோக்கி தவறான வார்த்தை புரியுங்கள் மேற்கொண்டுள்ளார் என்று நேற்றைய தினம் அர்ச்சுனா எம்பி சபையில் சுட்டிக்காட்டியதனால் இது தொடர்பான விசாரணைகள் முடிவடையும் வரையில் அவரை பாராளுமன்ற சிறப்புரிமை குழுவிலிருந்து இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று யாழ் மாவட்ட எம்பி அர்ச்சுனா இவ்வாறு கோரிக்கை விடுத்திருக்கிறார். சிறப்புரிமை பிரச்சினை ஒன்றை எழுப்பி அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். கடந்த மே 25 இந்த சபையில் இருந்த உரையின் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உரையாற்றி முடித்துவிட்டு இந்த கதிரையில் அமர்ந்திருந்தவாறு மிக கேவலமான வார்த்தைகளால் என்னை நோக்கி மிக அசிங்கமாக வார்த்தை பிரயோகம் செய்தார். இந்த வார்த்தை பிரயோகங்கள் பாராளுமன்றத்துக்குள் இருக்கும் கேமராக்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்பதனாலும் மேலும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் கட்சி தொண்டர்கள் ஐவருக்கு எதிராக மீதான கொலை அச்சுறுத்தல் தொடர்பில் மல்லாகம் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெறுகிறது. பல தடவைகள் சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அடியாட்களால் அச்சுறுத்தல்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக ஒழுக்கக்கோவையின் பிரகாரம் பாராளுமன்ற சிறப்புரிமை எழுப்பி பாராளுமன்ற சிறப்புரிமை குழுவுக்கு ஆற்றுப்படுத்துமாறும் அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர்களின் வாக்குமூலங்களை பெற்று தகுந்த நடவடிக்கைகள் எடுக்குமாறு மற்றும் இவ்வாறான பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமை குழுவில் இருப்பதே அந்த குழுவை கேலிக்குத்துக்குட்படுத்தும் என்பதனால் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை விசாரணைகள் முடிவடையும் வரையில் அந்த குழுவின் உறுப்பினர் பதவி எடுத்துமாறு கேட்டுக் கொள்கிறேன் என்பதாக அர்ச்சுனா எம்பி சபையில் இவ்வாறு கோரிக்கை விடுத்திருக்கிறார். இதனிடம் இன்னும் ஒரு தகவல், கனியவள அகழ்வுக்கான அனுமதியை ரத்தாக்குக, வளங்களின் மீளுருவாக்கம் பாதிப்படையும் என சாணக்கியன் எம்பி சுட்டிக்காட்டி என்பதான செய்தியும், புவிச்சரிதவியல் அளவ சுரங்க பணிகள் நிறுவனம் கடந்த காலப்பகுதியில் வடக்கு கிழக்கு மற்றும் தெற்கு பகுதியில் மேற்கொண்ட கனியவள ஆய்வுக்கு தற்போது அகழ்வு அனுமதி வழங்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அச்சுறுத்தலானது மட்டக்களப்பு மாவட்டத்தில் திருக்கோவில் வாகரை ஆகிய பகுதிகளில் இவ்வாறான நிலைமை காணப்படுகிறது. ஆகவே இதுவரையில் வழங்கப்பட்டுள்ள சகல அனுமதி பத்திரங்களையும் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு அமைய ரத்து செய்ய வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் இவ்வாறு கூறியிருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று விசேட கூற்றை முன்வைத்து அவர் இந்த கருத்தினை பேசியிருக்கிறார். கொழும்பில் அண்மையில் நடைபெற்ற கனிய வளங்கள் மற்றும் ரத்தினக்கல் அகழ்வு மற்றும் அதனால் ஏற்படும் சூழலியல் பாதிப்பு தொடர்பில் விசேட மாநாட்டில் அமைச்சர் பங்கேற்றிருக்கிறார்.
அமைச்சர் வழங்கிய பதிலளிப்பு குறித்த கருத்திட்டங்களில் சுற்றுச்சூழல் தொடர்பில் எவ்வித மதிப்பாய்வும் மேற்கொள்ளப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இது பிரதானதொரு காரணி. இந்த விடயம் தொடர்பான நிறுவனங்களின் பட்டியலில் இருப்பதாகவும் அவற்றை சபைக்கு சமர்ப்பிப்பதாகவும் அமைச்சர் கூறியுள்ள நிறுவனங்கள் பங்குச்சந்தையின் அனுமதி பத்திரங்களை விநியோகித்து பெருமளவில் லாபம் அடைவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். உண்மையை ஏற்றுக்கொண்டார். உயர்நீதிமன்ற வழக்கு எண் 137/2017 பிரகாரம் புவிச்சரிதவியல் அளவை சுரங்கப் பணிகள் நிறுவனத்துக்கு வழங்கிய தீர்ப்பில் அரசமைப்பின் 12 பிரகாரம் அனைவருக்கும் சம உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புவிச்சரிதவியல் அளவை சுரங்கப் பணிகள் நிறுவனம் கடந்த காலப்பகுதியில் வடகிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் மேற்கொண்ட கனிவள ஆய்வுக்கு தற்போது அகழ்வு அனுமதி வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது அச்சுறுத்தலானது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் திருக்கோயில் வாகரை ஆகிய பகுதிகளில் இவ்வாறான நிலைமை காணப்படுது. ஆகவே இதுவரையில் வழங்கப்பட்டுள்ள சகல அனுமதி பத்திரங்களையும் உயர்நீதிமன்ற தீர்ப்பு கமைய ரத்து செய்ய முடியும் என்பதே சாணக்கி நம்பியினுடைய கருத்து. இதனிடம் சத்தியலிங்கம் எம்பி நேற்றைய தினம் சபையில் தெரிவித்த கருத்து குறித்தும் பார்க்கலாம். தமிழ் அரசியல் கைதிகளின் படுகொலைக்கும் நீதி வேண்டும், சிறை கைதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு சத்தியலிங்கம் எம்பி இவ்வாறு சபையில் கோரிக்கை விடுத்திருக்கிறார். தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் பத்மநாதன் சத்தியலிங்கம் இதுபோன்ற தொடர்பில் நேற்றைய தினம் கருத்து வெளியிடும்போது தொல்பொருளியல் கட்டளை சட்டத்தின் மீதான ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்திலே அவரால் இந்த கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நாட்டில் தற்போது மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ள சிறை கைதிகள் மற்றும் சிறை காவலர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இதேபோன்று 43 ஆண்டுகளுக்கு முன்னர் இதே ஜூலை மாதத்தில் வெலிக்கடை சிறைச்சாலையில் 53 தமிழரசு கைதிகள் கொலை செய்யப்பட்டார்கள். அதேபோன்று 1997 December 12 கழுத்துறை சிறைச்சாலையில் 3 தமிழரசல் கைதிகள் கொலை செய்யப்பட்டார்கள். அதேபோன்று பிந்துனுவ சிறைச்சாலையில் 2000 27 தமிழரசல் கைதிகள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இப்போது நீர்கொழும்பில் 2 கட்டமாக படுகொலைகள் நடந்திருக்கின்றன. இப்போது நீர்கொழும்பில் நடந்த இந்த படுகொலைகள் தொடர்பில் இங்கே பேசுகிறவர்கள் இதற்கு யார் பொறுப்பு கூற வேண்டும் என்று சொல்கிறார்கள். 43 வருடங்களுக்கு முன்பு நடந்த படுகொலைகள் தொடர்பில் எவ்வித பதிலையும் கூறவில்லை. இந்த கொலையாளிகளை யார் செய்தது, அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டனரா, அவர்களுக்கு தண்டனைகள் வழங்கப்பட்டனவா, அல்லது மீண்டும் நிகழாத வகையில் உறுதிப்படுத்தப்பட்டதா என்ற கேள்விகள் எங்கள் மத்தியில் இருக்கின்றன. தமிழ் அரசியல் கைதிகள் படுகொலை செய்யப்பட்ட போது நடவடிக்கை எடுக்காதவர்கள் இப்போது நடவடிக்கை எடுக்குமாறு கோருகிறார்கள். இனியாவது நடவடிக்கைகளை எடுத்து எதிர்காலத்தில் சிறை கைதிகள் படுகொலை செய்யப்படாமல் இருப்பதை இந்த அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும். இவ்வாறாயினும் எனக்கு வந்தால் ரத்தம், உனக்கு வந்தால் தக்காளி சட்னி என்ற கதையை இப்போது கூறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதாக சத்தியலிங்கம் எம்பி தன்னுடைய நிலைப்பாட்டை இவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கிறார். சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவேளை.

0: சுயாதீன செய்தி பார்வையில் மேலும் சில செய்திகள் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இதேநேரம் பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்தை இவ்வாறு தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகிறது. தொல்பொருட்கள் புதையல் திருட்டுகளுடன் பிரேமதாச ராஜபக்ஷ குடும்பங்களின் பெயர்களே அதிகம் குறிப்பிடப்படுகிறது என்பதாக அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற தொல்பொருளியல் கட்டளை சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரவினால் இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மையில் தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகளுடன் இணைந்து திருகோணமலை உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்தேன். அங்கு பரவலாக புதையல் தோண்டப்பட்டதற்கான அடையாளங்கள் காணப்படுகின்றன. அரசியல்வாதிகளின் பாதுகாப்பு இன்றி இவ்வாறான பாறை குற்றங்கள் தன்னிச்சையாக நடக்க வாய்ப்பில்லை. அரசியல்வாதிகள் தலையீட்டுடன் புதையல் தோண்டும் இந்த மோசமான கலாச்சாரம் 1990களில் தான் நாட்டில் ஆரம்பமானது. கடந்த காலங்களில் உயர் போலீஸ் அதிகாரிகள் கூட இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாட்டின் பெருமதிமிக்க தொல்பொருட்கள் மற்றும் புதையல் திருட்டுகள் குறித்து பேசும்போது இலங்கையின் அரசியல் தலைமையில் இருந்த இரண்டு பிரதான குடும்பங்களின் பெயர்கள் மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுகின்றன. அதற்கமைய பிரேமதாச ராஜபக்ஷ ஆகிய இரு குடும்பங்களின் பெயர்களே அவை இனிவரும் காலங்களிலாவது இவ்வாறான தொல்பொருள் விவகாரங்களில் இருந்து அரசியல் தலையீடுகள் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும். தேசிய சொத்துக்களை பாதுகாத்து மக்களின் உரிமைகளை மக்களிடமே ஒப்படைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாக அருண் ஹேமச்சந்திர பிரதியமைச்சர் இவ்வாறு சபையில் கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். நேற்றைய தினம் சபையில் கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்த இந்த விவகாரம் தொடர்பில் கருத்து வெளிப்படுத்தியிருந்த சத்தியலிங்கம் எம்பி தொல்பொருளியல் தொல்லியல் சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்பதான கோரிக்கையை விடுத்திருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதனிடம் மற்றொரு தகவல் குறித்து அடுத்ததாக நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறே வெளிப்படுத்தப்படுகிறது. தினகரன் பத்திரிகையில் இந்த செய்தியை நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம். சுங்கத்தில் உள்ள புனித அல் குர்ஆன் பிரதிகளை விடுவியுங்கள், ஹிஸ்புல்லா எம்பி சபையில் மீண்டும் வலியுறுத்து என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. சுங்க திணைக்களத்தில் தடுத்து வைக்கப்பட்டு நீண்டகாலம் வெளிமுறையில் உள்ள புனித அல் குர்ஆன் பிரதிகளை விடுவிப்பதற்கு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என ஸ்ரீலங்கா முஸ்லீம் குரஸ் எம்பி எம்எல்ஏ ஹிஸ்புல்லா பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பான மீளாய்வு குழுவின் உத்தியோகபூர்வ அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் தொடர்ந்தும் காலம் கடத்தாமல் குர்ஆன் பிரதிகளை விரைவாக விடுவிப்பதற்கு அரசாங்கம் உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் ஏற்றிடம்பெற்ற தொல்பொருள் பொருளியல் கட்டளை சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவரால் இந்த கருத்து இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் அவர் மேலும் சில கருத்துக்களையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதாவது, புனித அல் குர்ஆன் என்பது முஸ்லீம்களின் ஒரு புனிதமான நூல். அது முஸ்லீம் சமூகத்தின் வாழ்வியல் வழிகாட்டி, ஆன்மீக அடையாளம் மற்றும் அன்றாட வாழ்வின் அங்கமாகும். இந்த நிலையில் புனித அல் குர்ஆன் பிரதிகள் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டு கடந்த 2 ஆண்டுகளாக சுங்கத்துறையினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது. விடயம் ஏது எமது மத சுதந்திரம் மற்றும் ஆன்மீக உரிமை தொடர்பில் கடும் கவலை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பில் பலமுறை இந்த உயரிய சபையில் நாம் வேண்டுகோளை விடுத்திருக்கிறோம். முடிந்தளவில் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். மீளாய்வு குழுவின் அனுமதி கிடைத்தவுடன் அந்த பிரதிகள் விடுவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது என்பதுவே ஹிஸ்புல்லா எம்பியுடைய கருத்து. இதனத்தில் அப்பிரதியமைச்சர் முனிர் முலாஃபரும் இது பற்றிய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். இதனையும் தினகரன் பத்திரிகை செய்தியாக கொண்டு வருகிறது. புனித அல் குர்ஆன் பிரதிகளை விடுவிக்கும் தீர்வு விரைவில் கிடைக்கப்படும் என்பதுவே அவருடைய கருத்தாக அமைகிறது. பாராளுமன்றத்தில் நேற்று மேலே ஹிஸ்புல்லா எம்பி, இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாட் பதீதின் எம்பி ஆகியோர் சபையில் உரையாற்றுகையில், 2 வருடங்களுக்கும் அதிக காலம் சுங்கத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அல் குர்ஆன் பிரதிகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்கள். மீளாய்வு குழு அனுமதித்தால் அல் குர்ஆன் பிரதிகளை விடுவிக்க முடியும் என அரசாங்க தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டு வந்தது. எனவே தொடர்ந்தும் தாமதிக்காமல் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அல் குர்ஆன் பிரதிகளை விடுவிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்கள் கேட்டுக் கொண்டார்கள். இந்த கோரிக்கைக்கு தொடர்ந்தும் அமைச்சர் பதிலளித்து பேசியிருக்கிறார். இது தொடர்பில் முனிர் முலாஃபர் எம்பி கருத்து வெளியிடும் போது, சுங்கத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் புனித அல் குர்ஆன் பிரதிகள் தொடர்பில் மீளாய்வு குழுவினர் தங்களின் நிலைப்பாட்டை தெரிவித்து எமக்கு கடிதம் அனுப்பியிருந்தார்கள். குறித்த கடிதத்தை நாம் பாதுகாப்பு தரப்பினருக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம். இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்றும் இடம்பெற்றிருக்கிறது. அதனால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள புனித அல் குர்ஆன் பிரதிகள் தொடர்பில் ஒரு நல்ல முடிவு விரைவில் கிடைக்கும். அது தொடர்பான விடயங்களை முடிந்தளவில் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். மீளாய்வு குழுவின் அனுமதி கிடைத்தவுடன் அந்த பிரதிகள் விடுவிக்கப்படும் என்பதாக பிரதியமைச்சர் முனிர் முலாஃபர் இவ்வாறு உறுதியளித்திருக்கிறார். இதனிடம் மற்றொரு செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. பெட்ரிசிலோன் அசிடேட் மருந்தால் பார்வை இழந்தோருக்கு நஷ்டஈடு, அமைச்சரவையில் அனுமதி என்பதான ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் தினகரன் பத்திரிகையில் தரப்படுகிறது. கண் சத்திர சிகிச்சைகளின் பின்னர் பெட்ரிசிலோன் மருந்தை பயன்படுத்தியதன் மூலம் பார்வை இழந்த நோயாளர்களுக்கு நட்டுகீடு வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கி இருக்கிறது. கண் சத்திரச்சிக்குட்பட்டவர்கள் சிலர் பெட்ரிசிலோன் அசிடேட் மருந்தை பயன்படுத்தியதால் பார்வையை இழக்க நேரிட்டிருக்கிறது. 2023 மார்ச் 3 மற்றும் 2023 மே 16 இடையிலான காலப்பதிவு நுரலியா பொது மருத்துவமனையில் கண் சத்திரச்சிகிச்சை மேற்கொண்ட நோயாளர்கள் சிலரே இவ்வாறு பார்வை இழக்க நேரிட்டது. இன்னும் சிலர் பார்வை இழக்கும் நிலைமையை எதிர்கொண்டும் வருகிறார்கள். இதனால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் அடிப்படையில் நுரலியா மாவட்ட பொது மருத்துவமனையில் என்ன நடந்திருக்கிறது என்பது தொடர்பிலான விடயங்களோடு சேர்த்து இதற்கான ஸ்டேடுகளை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. எனவே அங்கு கண் சிகிச்சை மேற்கொண்டு கண் பார்வை இழந்த 17 நோயாளர்களுக்கு இதுவரை நட்டீடு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஏனைய மருத்துவமனைகளில் கண் சத்திர சிகிச்சைகளை மேற்கொண்டு பெட்ரோசிலோன் எசிடேட் மருந்து திரவு மருந்தை பயன்படுத்தி பார்வை இழந்த 4 பேருக்கு நஷ்டீடு வழங்கவும் பரிந்துரைக்கப்படுது. இதற்கமைய சுகாதாரம் மற்றும் வசதி ஊடக அமைச்சர் சந்தித்துள்ள விடயங்களை கருத்தில் கொண்டு குறித்த 4 நோயாளிகளுக்கும் 1 மில்லியன் ரூபாய் வீதம் நட்டீடு செலுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது என்பதுவே இந்த தகவலாக அமையப்படுகிறது. இதனிடம் மற்றொரு செய்தி, நாட்டின் வருமான கட்டமைப்பை நவீனமயமாக்கல் அரசு வருமான நிர்வாக பகிர்வு அமைப்பு பிரதிகளுடன் பேச்சு என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. தினகரன் பத்திரிகையில் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிகளுடன் அரசு வருமான நிர்வாக சீர்திருத்த அதிகாரிகள் விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சந்திப்பு ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவின் தலைமையில் அண்மையில் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. கடந்த ஒரு வருட காலத்திலான நாட்டின் வரிக்கட்டமைப்பு, சுங்க நடைமுறைகள், மதுவரி முகாமைத்துவம் மற்றும் ஒட்டுமொத்த அரசு வருமான வழிகள் குறித்து இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டதுடன் மத்திய கால மூலோபாய திட்டத்தின் நடைமுறைப்படுத்தப்பட்ட மறுசீரமைப்பு செயல்முறையை மீளாய்வு செய்யும் பணிகளும் இதன்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதற்கிணங்க சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிகள் குழு உள்ளிட்ட உள்நாட்டு இறைவரி திணைக்களம், நிதியமைச்சர், இலங்கை சுங்கம் மற்றும் மதுவரி திணைக்களம் ஆகியவற்றின் சிரேஷ்ட அதிகாரிகளுடன் விசேல கலந்துரையாடல்களையும் நடத்தியிருக்கிறது. டிஜிட்டல் திட்டங்களுக்காக நடைமுறைப்படுத்தப்பட்ட செயற்திட்டங்கள், தர ஒருங்கிணைப்பை விரிவுபடுத்துதல், மனிதவள மற்றும் தலைமைத்துவ பயிற்சி நிகழ்ச்சி திட்டங்கள் மற்றும் வரி அடிப்படை விரிவுபடுத்துவதற்கான நிலைபெறான வழிமுறைகள் குறித்தும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது என்பதான செய்தியும் தரப்படுகிறது. இதனிடம் மற்றொரு தகவல், இவ்வாறு தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகிறது. யாழுக்கான ரயில் சேவைகள் குறைப்பு, 4 நாட்களே கடுகதிரையில் என்பதான செய்தியையும் இவ்வாறு காணலாம். மின்சார தொடர்ந்து பெட்டிகளின் பற்றாக்குறை காரணமாக கல்கிசை மற்றும் காங்கிசுந்துறையிலான தினசரி கடுகதி ரயில் சேவை ஜூலை 10 தேதி முதல் வாரத்திற்கு 4 நாட்களாக மட்டுப்படுத்த உள்ளதாக இவ்வாறு தகவல் தரப்படுகிறது. தொடர்ந்து நிலைய அதிபர்கள் சங்கம் இது பற்றி குறிப்பிட்ட சங்கம் வெளியிட்டுள்ள தகவலின்படி அதன் பொதுச் செயலாளர் சுமன் கசுன் சமரஜயசேகர சில மாற்றங்களை அறிவித்திருக்கிறார். கல்கிசிலிருந்து அதிகாலை 5:15 கொழும்பு கோட்டையிலிருந்து காலை 5:45 காங்கேசன்துறை நோக்கி புறப்படும் கடுகதி தொடர்ந்து மற்றும் காங்கேசன்துறையிலிருந்து பிற்பகல் 1:50 கல்கிசி நோக்கி திரும்பும் தொடர்ந்து ஆகியன இனி வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை ஆகிய நாட்களில் மட்டுமே இயங்கும் என்பது அவருடைய கருத்தாக அமைகிறது. இதன் விளைவாக செவ்வாய், புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் மற்றும் காங்கிசுந்தரை நோக்கி செல்லும் காலை நேர கடுகதி தொடர்ந்து சேவை இடம்பெறாது என்பதாக அறிவிக்கப்படுகிறது. அதாவது செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமைகளில் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் மற்றும் காங்கிசுந்தரை நோக்கி செல்லும் காலை நேர கடுகதி தொடர்ந்து சேவை இடம்பெறாது. யாழ்தேவி தொடர்ந்து சேவையும் தினசரி ஒரு பயணமாக மட்டுப்படுத்தப்படும் என்று ஜெயசேகர் தெரிவித்திருக்கிறார். செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் காங்கிசுந்தரைக்கு செல்லும் பயணிகள் கொழும்பிலிருந்து 8:00 புறப்படும் இரவு நேர தபால் தொடர்ந்தை பயன்படுத்த வேண்டியிருக்கும். தொடர்ந்து சேவைகளின் தொடர்ச்சியான ரத்து மற்றும் குறைப்பு குறித்து அதிருப்தி தெரிவித்துள்ள தொடர்ந்து நிலைய அதிகாரிகள் சங்கம் போதுமான தொடர்ந்து பெட்டிகள் இல்லாததால் பயணிகள் கடும் சிரமத்துக்குள்ளாவதாக குற்றம் சாட்டியிருக்கிறது. மேலும் தொடர்ந்து துறை மற்றும் அமைச்சர் அதிகாரிகள் இந்த பற்றாக்குறையை சரி செய்ய அவசர நடவடிக்கைகளை எடுக்க தவறுமே எதிர்காலத்திலும் தொடர்ந்து சேவைகளை மேலும் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் என்றும் அந்த சங்கம் இவ்வாறு கூறியிருக்கிறது. தொடுநாம் சுயாதீன செய்தி பார்வையை நிறைவு செய்திருக்கிறோம். மற்றொரு சுயாதீன செய்தி பார்வையில் மீண்டும் சந்திப்போம் என நம்பிக்கையோடு நன்றி, வணக்கம்.
1: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை வசந்தம் FM

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
3: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள். நீங்கள் எப்போது முதல் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். நிகழ்ச்சியின் முதலாவதாக நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 3041 அத கோட்டிபத்து சீட்டிலப்புக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்களாக 21, 36, 53, 56 தெரிவாகி உள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து சார் வெற்றி இலக்கங்களாக 21, 36, 53, 56 தெரிவாகி உள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 75,04,280 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,19,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 4,927 ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக ரிஷபராசி தெரிவாகி உள்ளது. வெற்றி இலக்கங்களாக 9, 26, 31, 48 தெரிவாகி உள்ளது. மீண்டும் ராசி ரிஷபம் வெற்றி இலக்கங்களாக 9, 26, 31, 48 தெரிவாகி உள்ளது. நேற்றைய தினம் 10 லட்சம் ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,66,20,720 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 53 லட்சம் ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 3,215 சுபபோல்லோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து யு வெற்றி இலக்கங்களாக 38, 42, 53, 68 தெரிவாகி உள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து யு வெற்றி இலக்கங்களாக 38, 42, 53, 68 தெரிவாகி உள்ளது. 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேஷ் விசேட இலக்கங்களாக 6, 5, 8, 7, 1 தெரிவாகி உள்ளது. மீண்டும் 6, 5, 8, 7, 1 தெரிவாகி உள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 60,92,440 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,42,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 5,376 சனிதாலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்களாக 26, 30, 38, 50 தெரிவாகி உள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்களாக 26, 30, 38, 50 தெரிவாகி உள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் விசேட இலக்கங்களாக 9, 6, 8, 4, 5 தெரிவாகி உள்ளது. மீண்டும் 9, 6, 8, 4, 5 தெரிவாகி உள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 75,92,320 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,89,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 9,49 சுப்பிரதான சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 2, 6, 8, 9, 2, 7 தெரிவாகி உள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 2, 6, 8, 9, 2, 7 தெரிவாகி உள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 38,57,620 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,33,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 423 ஜயசம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 8, 9, 2, 7 தெரிவாகி உள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 8, 9, 2, 7 தெரிவாகி உள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசல்கள் பரிசு 1, 50,000 ரூபாய் பரிசல்கள் 28 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 64,90,120 ரூபாய் பரிசல்களாக வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 1,045 சசிரிலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்களாக 3, 10, 36 தெரிவாகி உள்ளது. மீண்டும் 3, 10, 36 தெரிவாகி உள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 11 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 41,22,200 ரூபாய் பரிசல்களாக வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 2,391 கப்பூர்கல்லோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து பி சூப்பர் இலக்கம் 4 வெற்றி இலக்கங்களாக 10, 40, 47, 62 தெரிவாகி உள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து பி சூப்பர் இலக்கம் 4 வெற்றி இலக்கங்களாக 10, 40, 47, 62 தெரிவாகி உள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,22,12,080 ரூபாய் பரிசில்களாக வழங்கப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 31,05,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வ

அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள். இதோ நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 357வது சுபதாவச குலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக தனுசு ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 12, 33, 53 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி தனுசு வெற்றி இலக்கங்களாக 12, 33, 53 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் விசேட இலக்கங்களாக 1, 0, 7, 4 தெரிவாகியுள்ளது. மீண்டும் விசேட இலக்கங்களாக 1, 0, 7, 4 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 5 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 4, 50,000 ரூபாய் பரிசல்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 98,77,440 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 4483வது கொவிச தலோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்களாக 32, 38, 46, 57 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்களாக 32, 38, 46, 57 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசல்கள் 6 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 90,90,920 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து சூப்பர் பரிசாக 7,14,28,297 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட மாஜன சம்பத, நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 6,241வது மாஜன சம்பத்தவின் முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்களாக 9, 4, 2, 2, 3, 3 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்களாக 9, 4, 2, 2, 3, 3 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25 லட்சம் ரூபாய் பரிசு 1, 1 லட்சம் ரூபாய் பரிசுகள் 11 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 2,22,24,960 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,03,94,944 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தனநிதான லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 2,271வது தனநிதான லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து செட் வெற்றி இலக்கங்களாக 17, 30, 64, 70 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து செட் வெற்றி இலக்கங்களாக 17, 30, 64, 70 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 51,91,960 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,94,58,765 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 2,589வது மெகா பவர் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜே சூப்பர் இலக்கம் 1 வெற்றி இலக்கங்களாக 1, 39, 75, 80 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜே சூப்பர் இலக்கம் 1 வெற்றி இலக்கங்களாக 1, 39, 75, 80 தெரிவாகியுள்ளது. நேற்றைய நாளில் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 80,81,560 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து மெகா சூப்பர் பரிசாக 29,72,30,942 ரூபாயும், அடுத்து பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்து கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட ஹந்தான் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 1,550வது ஹந்தான லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக ரிஷப ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 30, 38, 41, 55 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி ரிஷபம் வெற்றி இலக்கங்களாக 30, 38, 41, 55 தெரிவாகியுள்ளது. நேற்றைய நாளில் 25,000 ரூபாய் பரிசல்கள் 12 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 82,82,100 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 43,73,532 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அத சம்பத்தலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 816வது அத சம்பத்தலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்களாக 2, 2, 3, 3 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்களாக 2, 2, 3, 3 தெரிவாகியுள்ளது.
நேற்றைய நாளில் 2,50,000 ரூபாய் பரிசல்கள், 2,50,000 ரூபாய் பரிசல்கள் 50 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 46,48,480 ரூபாய் பரிசல்களாக வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட ஜயலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 509வது ஜயலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 7, 5, 8, 9 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 7, 5, 8, 9 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 5,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும், 50,000 ரூபாய் பரிசில்கள் 39 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 66,61,600 ரூபாய் பரிசில்களாக வழங்கப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
1: காற்றலையில் முதல்வன்.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் FM இன்றைய நாளுக்கான ராசி பலன். ராசி பலன்
2: இன்று 2026 ஆண்டு ஜூலை மாதம் 8 திகதி புதன்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 4:28 மணி முதல் 5:58 மணி வரை, ராகு காலம் காலை 11:58 மணி முதல் 1:28 மணி வரை, யுககண்டம் காலை 7:28 மணி முதல் 8:58 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் வெற்றி, ரிஷபம் நிம்மதி, மிதுனம் புகழ், கடகம் பயம், சிம்மம் வரவு, கன்னி நலம், துலாம் உற்சாகம், விருச்சிகம் சலனம், தனுசு ஆக்கம், மகரம் எதிர்ப்பு, கும்பம் போட்டி, மீனம் பக்தி. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் வெற்றி, ரிஷபம் நிம்மதி, மிதுனம் புகழ், கடகம் பயம், சிம்மம் வரவு, கன்னி நலம், துலாம் உற்சாகம், விருச்சிகம் சலனம், தனுசு ஆக்கம், மகரம் எதிர்ப்பு, கும்பம் போட்டி, மீனம் பக்தி. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
0: இன்றைய நாளுக்கான ராசி பலன். ராசி பலன் நமது சொந்தம் வசந்தம் FM. வசந்தம் FM 102.6 102.8.

காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய வந்து பார்த்தீங்கன்னு உங்களுக்கான ஏராளமான தகவல்கள் செய்திகள் அது மட்டும் சிறப்பான சம்பவங்கள் எல்லாமே காத்துட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம். நேரம் இப்போது சரியாக 8 மணி.

காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறீங்க. ஸோ இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமான ஒரு விடயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்திய வங்கியினால் அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இணையவழி மோசடிகள் குறித்து இலங்கை மத்திய வங்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. காரணம் இந்த டிஜிட்டல் மயமாகி கொண்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுமக்களே அல்லது வீட்டில் இருக்கும் முதியோரை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இணையவழியின் மூலமாக ஏமாற்றுவதற்கான நடவடிக்கைகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லியிருக்காங்க. அவசரம் இருப்பது போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு குறுந்தகவலையோ அல்லது ஒரு அலைபேசியோ எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட கணக்கு விவரங்கள் அல்லது உங்களோட என்ன சொல்கிறது உங்களோட ஏடிஎம் பின் நம்பர்ஸ் அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட ஓடிபின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரியான விடயங்களை பெற்றுக்கொண்டு உங்களோட பணங்களை இல்லது உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்க பணங்களை வந்து இவங்க எடுக்கிறதுக்கான செயல்முறையில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தொடர்பாக விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கணக்கு வந்து முடக்கப்பட்டுரும், அதனால எனக்கு வந்து இந்த அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, இந்த மாதிரியான செயல் திட்டங்கள் எல்லாம் வந்து பண்ணுவாங்க இந்த மோசடிக்காரர்கள், இவங்களிடமிருந்து வந்து பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எனவே வங்கி கணக்குகள், பணப்பரிவர்த்தனைகள் அல்லது தனிப்பட்ட தகவல் தொடர்பான உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு கூறி வரும் எதிர்பாராத செய்திகள் மற்றும் அழைப்புகள் குறித்து பொதுமக்கள் நிதானமாக சிந்தித்து அவற்றை சரி பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து நுகர்வோர் வந்து விழிப்புணர்வு ஊட்டும் இணையவழி மற்றும் ஆன்லைன் நிதி மோசடிகள் அபாயங்களை குறைக்கவும் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய வங்கி இந்த செயற்திட்டத்தை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்றைய நாளுக்கான தலைப்புமே இதை மையப்படுத்தி தான் இருக்க போகிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் இந்த நிதி மோசடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த இணையவழி நிதி மோசடி அப்படிங்கிறது மிகவுமே அதிகமாகிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இலங்கை நாடுகளில் நீங்கள் ஃபோன் எடுத்து பார்ப்பீங்க, திடீர்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துருக்கும், அந்த மெசேஜில் இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் உடனே கட்டணும், கட்டலை அப்படின்னு சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கிற இந்த அமௌண்ட் எடுத்துருவோம், அதனால உடனே இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குறுந்தகவலோ இல்லை ஒரு வாட்ஸ்அப் செய்தியோ வந்திருக்கும். நாம் டக்குன்னு என்ன பண்ணுவோம்னா பயந்து அதை கிளிக் பண்ணிடுவோம். கிளிக் பண்ணும்போது நம்மளோட தகவல்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொருத்தருக்கு போயிடும், அதை வைத்து அவர் ஒரு ஸ்கேம் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா திடீர் அழைப்புகள் வரும் உங்களுக்கு, இந்த அழைப்புகளை வந்து ஏராளமான பேருக்கு வந்து வந்திருக்கும், வணக்கம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு இதில் வந்து இவ்வளோ பரிசு தொகை வந்து வென்றிருக்கிறீங்க, ஸோ அதை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே உங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ திடீர்னு வரும்போது இவங்க யாரை குறி வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டமாக இவங்கள தான் அப்படின்னு இல்லாமல் இருக்கும்போது வீட்டில் இருக்கிற முதியோர்களோ அல்லது இது பற்றிய சரியான தகவல்கள் புரிதல்கள் இல்லாத யாருக்காவது இந்த அழைப்பு போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக சரி அப்படின்னு சொல்லி அவங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி எல்லாமான விஷயங்கள் இருக்கும். இப்போ நாம் இன்றைக்கி என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா இந்த டிஜிட்டல் மயமாகிட்டு வரும்போது இந்த இணைய மோசடிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இணைய மோசடிகளுக்குள்ளே நீங்கள் சிக்கிறதுக்கான அழைப்புகள் இல்லை குறுந்தகவல்கள் ஏதாவது வந்து நீங்கள் சிக்கியிருக்கீங்களா இல்லை சிக்காமல் தப்பிச்சிருக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் பகிர்ந்துக்கிட்டு அதோட இல்லை இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் நாம் எவ்வளோ விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பகிர்ந்து கொள்ள போகிறீங்க. இன்னைக்கு அழைப்பின் ஏற்படுத்துங்க 0312 775 0012 அல்லது 0312 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அப்படி இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வணக்கம் வசந்தத்துக்காக ஒரு பதிவு போட்டுருவோம். அதன் கீழே உங்களோட கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிடலாம். ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்களை என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொள்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விடயத்தையும் ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ தொடர்ந்து மினந்து கொள்ளுங்க. காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்

காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறீங்க. ஸோ இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மிக முக்கியமாக இந்த வீதி விபத்துகளை தடுக்கிறதுக்கான ஏராளமான நடைமுறைகளையும் சட்டத்திட்டங்களையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கம் வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க இந்த காலகட்டங்களில். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு இணைந்து ஐடி ஊடக வலையமைப்பு ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா டேக் கேர் அப்படிங்கிற வேலை திட்டத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க. வழித்தடத்தை பாதுகாப்பும் அல்லது பயணத்தின் போதான பாதுகாப்பு அப்படிங்கிற விழிப்புணர்வு நடவடிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா பாடசாலை மாணவர்களுக்கு எப்படி வீதி விபத்துகளை குறைத்துக் கொள்ளலாம் அல்லது எப்படி வீதி விபத்துகள் ஏற்படும் நேரம் செயற்படலாம், எப்படி வீதி விபத்துகளில் ஈடுபடாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கருத்தரங்கு அல்லது செயல் திட்டங்களினாக வந்து தெளிவுபடுத்தும் நடவடிக்கை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இடம்பெற்றுட்டு இருக்கு. அந்த வகையில் இன்றைய தினமும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாடசாலையில் இருக்கிறாங்க. அதை பற்றிய தகவல்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரடியாக அடுத்தடுத்த மருத்தியாலங்களில் தரத்துக்கு நானும் தயாராக இருக்கிறேன். இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு உறுதியான வீட்டை கட்டணும், அப்படி இல்லை ஒரு கட்டிடத்தை கட்டணும். இந்த கட்டிடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சந்ததிகள் அனைவருக்குமே வாழக்கூடிய மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உறுதியான உள்ளீடுகளை பயன்படுத்தி கட்டினீங்க அப்படின்னு சொன்னால் காலத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அந்த தரத்தோடு இருக்கும். அப்படி தரமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெல்வா கம்பிகளை வாங்கி பயன்படுத்தி உங்கள் கட்டிடங்களை வீடுகளை அமைத்து பாருங்கள். காலம் தாண்டி நிலைத்து நிற்கும் உங்களோட பேரை பரம்பரையே சொல்கிற அளவுக்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞாபகப்படுத்துகிறோம். இப்படி இருக்கும்போது வத்தல எந்திரமுல்லை பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசேடமான தேடுதல் நடவடிக்கையில் 34 வயதுடைய ஒரு சந்தேக நபர் கிட்டத்தட்ட 3.32 கிலோகிராம் ஹெராயின் போதைப்பொருளோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது சந்தை பெறுமதியை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3 கோடிக்கும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்து சொல்லியிருக்காங்க. சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக காவல்துறையிடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களை கஸ்டடியில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்திருக்கு. ஓகே, இப்படி ஒரு விடயமும் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. சரி, நீங்களும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்தும் இணைந்து கொள்ளுங்கள். காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம்

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் எஃப்எம்
2: அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
3: நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6
4: ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளாஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம். 71 9 79 76 38
5: வடிகொடவத்து வெள்ளம்பிட்டிய அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தினை முன்னிட்டு ஜூலை மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று கிரியைகள் ஆரம்பமாகி ஜூலை மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை அன்று எண்ணிக்காப்பு இடம்பெற்று ஜூலை மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது.
3: நிகழ்வு பதிவேடுகள் கேட்டீர்கள். இது போன்ற உங்கள் பிரதேசங்களில் இடம்பெறும் கலை, கலாச்சார, பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வுகளையும் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி: வசந்தம் எஃப்எம் நிகழ்வு பதிவேடுகள், இலக்கம் 37 விக்ரமசிங்கபுர பத்தரமுல்லா, அல்லது 01127751100 என்ற ஃபாக்ஸ் இலக்கத்துக்கும் அனுப்பி வையுங்கள்.
0: முதல்வன் வசந்தம் எஃப்எம்

காலை பொழுது நொற்சாகம் வணக்கம் வசந்தம் கேட்டு இருக்கீங்க. நடுவானையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு விமானம் காணாம போனா எப்படி இருக்கும், இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ரொம்ப சகஜமா இருந்திருக்கும். ஆனா இப்போ மீண்டும் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் வந்து பதிவாகி இருக்கு. சர்வதேச ஊடகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதை பற்றிய தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. அதுவும் குறிப்பா பாகிஸ்தான்ல வந்து பதிவு செய்யப்பட்ட ஒரு சரக்கு விமானம் ஒன்றுதான் மாயமாகி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஐக்கிய அரபு ராஜ்யம் இருக்கு இல்லையா, UAE, அங்கே வந்து சார்ஜால இருந்து பாகிஸ்தானுக்கு தான் வந்து பாகிஸ்தானின் கராச்சி நோக்கி தான் பயணம் செஞ்சிட்டு இருக்கு. போயிங் 737 அப்படிங்கிற ஒரு சரக்கு விமானம் வந்து அவங்களோட நேவிகேஷன் சிஸ்டம், அதாவது வழிகாட்டும் அமைப்பு இருக்குல்லையா, அவங்களுக்கு எந்த திசையில போகணும் அப்படிங்கிறது, அது வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணாததுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவலை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த விமானம் வந்து காணாமல் போயிருக்கு. ஸோ கடைசியாக வந்த தகவலின்படி, அதாவது அவங்களோட ரேடார்லேருந்து வரும் இல்லையா, ஃப்ளைட் ரேடார் 24 முதற்கட்ட தரவுகளின்படி வந்து பார்த்தீங்கன்னா 27 ஆண்டுகள் பழமையான இந்த விமானம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கராச்சி நகருக்கு தென்மேற்கு கடல் பகுதியில் வந்து நெருங்கும் போது தான் இந்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருக்கு. அதனால சில வேளைகளில் இது கடலில் வந்து விபத்துக்குள்ளாயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் வந்துட்டு இருக்கு. ஆனால் சரியான விவரங்கள் இன்னும் வெளிவரவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான தகவல்களையும் நாங்களும் உங்களுக்கு தரத்துக்காக காத்துட்ருக்கோம். எப்படி இருக்கும்போது நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடல் தொழில் உபகரணங்கள் அல்லது கட்டிட உபகரணங்கள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல போயிட்டு வாங்கணும், அலைந்து திரிந்தெல்லாம் எனக்கு வாங்க முடியாதுங்க, போனோம்னா ஒரே இடத்துல வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து விரைந்து செல்ல வேண்டிய ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனதா ஸ்டீல்ஸ். அங்கே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேன சகல விதமான பொருட்களையும் வந்து ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விடயத்தையும் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. காலை பொழுது நுற்சாகம் வணக்கம் வசந்தம். உங்களுக்காக ஏராளமான தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் செய்திகள் கூட உங்களுக்காக காத்துட்ருக்கு இன்றைய தினம் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன்.

0: லோப்ஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம்,
2: வசந்தம் எஃப்எம்
1: 102.6 102.8.

0: இசை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: நாளைக்கு என்ன ரோட்ல பாத்து நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்வேன். அடுத்த நாள் எங்க வீட்டுக்கே வந்து உன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்வேன். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஓகே,
2: இதானே நீ அடகு வச்சு செய்ய இதை கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன். ஆனா நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது.
1: என்ன,
2: நீ ரொம்ப அழகா இருக்கன்னு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு.
3: வசந்தத்தை இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் நடிகை ரேவதி.

இசை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. காலை பொழுது உற்சாகம், வணக்கம். வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. சென்ற நாள் நாம என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த இணையவழி மோசடிகள் வந்து அதிகரித்துக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லி மத்திய வங்கியும் அறிவிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த இணையவழி மோசடி அப்படிங்கும்போது இந்த ஆன்லைன் ஸ்கேம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சீட்டு போன் வந்திருக்கு, இல்ல உங்களுக்கு ஒரு பரிசு ஒன்று கிடைச்சிருக்கு, ஸோ அதை வந்து பெற்றுக்கொள்றதுக்காக உங்களோட தகவல்கள் வேணும், இல்ல உங்க வங்கி கணக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கட்டணம் செலுத்தாதனால திடீர்னு முடக்க போறாங்க, அதனால நீங்க வந்து உடனே இந்த லிங்கை கிளிக் செய்யுங்க அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு நீங்கள் வந்து முதலீடே செய்ய வேணாம், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரியான பரிசு ஒன்று வரப்போகிறது அப்படின்னு சொல்லியான ஏராளமான தகவல்கள் எல்லாம் வரும் உங்களில் தொலைபேசிக்கு. அப்படி வரும்போது இந்த மாதிரியான இணையவழியில் ஆன்லைன் ஸ்கேம்குள்ளே நீங்கள் மாட்டிக்கிட்ட சந்தர்ப்பங்கள் ஏதாவது இருக்கா, இல்லை மாட்டிக்க போயிட்டு தப்பிச்ச வழிமுறைகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பகிர்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அலைங்கள் 0-1-2-775-0-0-1 அல்லது 0-1-2-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த தலைவலி காய்ச்சல் எல்லாம் வர்றது சகஜம், இந்த வானிலை வேற மாறிட்டே இருக்கிறதுனால. அப்படி இருக்கும்போது இந்த தலைவலி காய்ச்சல்கள் இருந்தாலும் தப்பிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோல் எடுத்துக்கொண்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். இது வந்து ஒரு பாராசிட்டமோல் வகை அப்படிங்கிறதையும் வந்து ஞாபகப்படுத்துகிறேன். இப்படி இருக்கும்போது உங்களுக்கு தேவையான கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் போயிட்டு பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, எங்கே போய் பெற்றுக்கொள்ளலாம், ஒரே இடம் அப்படின்னு சொன்னால் ஜனதா ஸ்டீல்ஸ் போங்க. ஒரே இடத்தில் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது. இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் ஃபேஸ்புக்கினூடாக யாரெல்லாம் இணைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆயன்னா காலை வணக்க மணி குடும்பம் மற்றும் கீதான் குடும்பம், ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீதான் குடும்பம் எல்லாரும் இணைந்துட்டு கொடகலையிலேருந்து வந்திருக்காங்க. முத்தையா காளிமுத்து காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. முரளிதரன் தீனா வந்திருக்காங்க. திருச்சி மாம்பலச்சோலை பெரியார் நகர்லேருந்து கிருஷ்ணா கோவிந்தசாமி, கலைச்செல்வி, மிதுன் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. இனிய காலை வணக்கம் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மாளிகாவத்திலேருந்து சந்திரா வந்திருக்காங்க. கரலினா ஹரி ஹாய் சொல்லியிருக்காரு. ஹாய் அண்ணா, குட் மார்னிங். நான் மது கெரவலப்பிட்டியில் வத்தலையிலேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஸ்மன் ஜெகன், அப்புறம் வந்து மகன் அஸ்வின், யஷ்வின் எல்லாருக்கும் ஒரு சாங் தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இனிய காலை வணக்கம் சொல்லி வந்திருக்காங்க. புவனேஸ்வரன் வந்திருக்காங்க. காலை வணக்கம் அண்ணா, நாவலப்பிட்டியில் அப்புகஸ்தலாவிலேருந்து சசி கௌரி வந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் சொல்லியிருக்கு. கின்யா மௌரூஃப் நகர்லேருந்து நசூர் வந்திருக்காரு. இனிய காலை வணக்கம் சொல்லி சபமால்க்கு வந்து பெரிய குரியானிலிருந்து வசந்தகுமார் வந்திருக்காரு. ஆரம்பதியிலேருந்து இதே ரத்னம் வந்திருக்காங்க. காலை வணக்கம் சொல்லி, இனிய காலை வணக்கம் சொல்லி தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன் வந்திருக்காரு. பூனாகல ஜேசுதாஸ் வந்திருக்காரு காலை வணக்கம் சொல்லி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சித்ரன் வந்திருக்காங்க கந்தபிள்ளையிலேருந்து காலை வணக்கம் சொல்லி. நீங்களும் இணைந்து கொள்ளுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மறுபடியும் ஒரு ஞாபகப்படுத்துகிறேன், உங்களுக்கு தேவையான கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்கள் இவை அனைத்தையுமே ஒரே குறையின் கீழ் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் விரைந்து செல்ல வேண்டிய ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனதா ஸ்டீல்ஸ் அப்படிங்கிறவருடைய ஞாபகப்படுத்திட்டு தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. காலை பொழுது உற்சாகம், வணக்கம், வசந்தம்.

0: நாடு முழுவதும் 102.6 நமது சொந்தம் வசந்தம் FM. வசந்தம் FM.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பாக மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூலை மாதம் 8ஆம் திகதி பண்டாரவள செயின்ட் ஜோசப் வித்யாலயத்தில் காலை 7 மணி முதல்
2: பாதுகாப்பான பயணத்திற்கு

0: சமைப்பில் வசந்தம் எஃப்எம் வனத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது. 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியாள செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: வத்தளை எந்திரமுள்ள பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது 34 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் 2 கிலோகிராம் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். கைப்பற்றப்பட்ட ஹெரோயினின் பெறுமதி 3 கோடி ரூபாவுக்கும் அதிகம் என போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். இதேவேளை கம்பஹா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட விஜயராம வீதியில் அமைந்துள்ள வீடொன்றில் விசேட அதிரடி படையினர் நேற்று முன்தினம் நடத்திய சோதனை நடவடிக்கையின்போது ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
1: வசந்த் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.

0: பாகிஸ்தானில் சரக்கு விமானம் ஒன்று காணாமல் போயுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் சார்ஜாவிலிருந்து பாகிஸ்தானின் கராச்சி நோக்கி பயணித்த போயிங் 737 ரக சரக்கு விமானம் அதன் வழிகாட்டு அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு குறித்து அறிவித்ததன் பின்னர் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்களுடனான தொடர்பை இழந்துள்ளதாக தெரிய வருகிறது. அதன்போது விமானத்தில் 5 பணியாளர்கள் இருந்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. 27 வருடங்கள் பழமையான இந்த விமானம் கராச்சி நகருக்கு தென்மேற்கு கடல் பகுதியை நெருங்கும் போது அதன் உயரத்தை திடீரென பலமுறை மாற்றியுள்ளதுடன் அதன் பின்னர் மிக வேகமாக கீழ்நோக்கி இறங்கியுள்ளது. எனவே இந்த விமானம் கடலில் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்ற போதிலும் அது இதுவரை உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை என சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. விபத்து குறித்து தேடுதல் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் விமானம் மற்றும் அதன் பணியாளர்களின் நிலை குறித்த மேலதிக விவரங்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: வனத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய 8 கோடி தனநிதானை சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3,000, 1,000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டை பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர்
3: நிமிர்ந்த நடை

இதை கேட்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அடாடாடாடாடா அப்படின்னு ஒரு வேக் காமெடி இருக்கு, அதான் ஞாபகம் வச்சு. காலை பொழுது நொடிச்சாக்க வடக்கு வசந்தம் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறீங்க. இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறப்பான சம்பவங்கள் எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் வந்து ஒரு தலைப்பு கேட்டிருந்தேன். அந்த தலைப்பு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இணைய வழி மோசடிகள் அப்படி இல்லைன்னா அந்த ஆன்லைன் ஸ்கேம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, இதை வந்து தடுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மத்திய வங்கி ஏராளமான செயற்பாட்டு திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க அந்த மாதிரியான சம்பவங்கள்ல எப்பயாவது சிக்கிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அதை பற்றி யாரெல்லாம் கருத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். மும்தாஸ் பேகம் கொழும்பு 14 சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு வங்கியில வந்து ஒரு லோன் எடுத்திருந்தாங்களாம். அப்படி இருக்கும்போது அதே மாதிரி ஒரு வங்கியில இருந்து நாங்கள் பேசுறோம், உங்களுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வவுச்சர் ஒன்று இருக்கு, கிஃப்ட் வவுச்சர் ஒன்று இருக்கு, நீங்கள் வந்து இந்த அளவு பணத்தை செலுத்தினா அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. பட் அவங்க இல்லை எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களாம். கிரியலையிலிருந்து ராஜலட்சுமி அம்மாவுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கு ஒரு 25,000 ரூபாய் காசு விழுந்திருக்கு, பரிசு வந்திருக்கு, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு 10,000 ரூபாய் வந்து எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, பண்ணிங்கன்னு சொன்னால் உடனே வந்து உங்களுக்கு நாங்கள் அந்த 25,000 கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதில் மிக முக்கியமாக அவங்க குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை வேறு யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க, பக்கத்து வீட்டிலேயே எடுத்த வீட்டிலே இருக்கிற யாருக்கிட்டையும் வந்து சொல்லிடாதீங்க. இது வந்து ஒரு தொலைபேசி நெட்ஒர்க்கினூடாக வர்ற கிஃப்ட்டு தான் இது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் அவங்க வந்து தனக்கு வந்து ஏடிஎம்லலாம் போயிட்டு காசு எடுக்க தெரியாது, பசங்க வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன்னு சொல்லி மகனுக்கு கால் பண்ணி, மகன் வந்ததுக்கப்புறம் மகன்கிட்ட விஷயத்த சொன்னதோட அதுக்கப்புறம் கால் அடித்தா அவங்க ஆன்சரே இல்லையாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட உறவினர் ஒருத்தவங்களுக்கும் நடந்துச்சு. திடீர்னு எனக்கு கால் பண்ணி இப்படி ஒருத்தவங்க கேட்குறாங்க, நீ வந்து டக்குன்னு என்னோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஒருக்கா சொல்கிறியா அப்படின்னாங்க. நான் சொன்னேன் நான் எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, இல்லை இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி டக்குன்னு கான்ஃபரன்ஸ் கால் போடுறதுக்கெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ரெண்டு ஃபோனை வச்சு எனக்கு ஒரு ஃபோன்லையும் இன்னொரு ஃபோனில் அவங்களையும் வச்சுட்டு கேட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், ஓகே இதிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து டீட்டெயில்களை சொல்லுங்கள், என்ன டீட்டெயில், இப்போ சம்மந்தப்பட்ட அந்த காசு விழுந்திருக்கு அப்படின்னு சொன்ன நம்பர் இருக்கார் இல்லையா என்னோட உறவினர், அவர் என்ன அப்படின்னா அதெல்லாம் எதுக்கு இருக்கட்டும், நீங்கள் வந்து அக்கௌண்ட் நம்பரையும் டீட்டெயிலையும் சொல்லுங்கள், அவங்க உடனே காசு போகிறாங்களா, 12 மணி தாண்டிடுச்சுன்னா போட முடியாதான் அப்படின்னு சொல்லி அவர் என்னோட சண்டைக்கு வந்துட்டார். கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறம் நான் சொன்னேன் சரி ஓகே அப்படின்னு. நான் பேச ஆரம்பித்ததுக்கு பிறகு அந்த பக்கம் இந்த ஸ்கேமில் ஈடுபட வந்த நபர் என்ன பண்ணிட்டார், ஆஹா விவரமான ஒருத்தன் மாட்டிட்டமே போல இருக்குன்னு அவர் காலை கட் பண்ணிட்டாரு. அதுக்கு பிறகு அந்த உறவினரை நிப்பாட்டி நிறுத்தி நிதானமாக அவருக்கு விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சிருக்கு. அது வந்து அந்த பதற்றத்திலே என்ன பண்ணும், அந்த பதற்றமாகவே நம்மளை வச்சு நம்மகிட்ட இருந்து காசு ஆட்டையை போடுறதுக்கான பிளான் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான தொலைபேசி அழைப்புகள்லாம் உங்களுக்கு வந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாயிருங்க. இந்த மாதிரியான தொலைபேசி அழைப்புகள்லாம் உங்களை வந்து இந்த மாதிரியான ஸ்கேம்குள்ள உங்களை இழுத்துருக்காங்களா அப்படியும் இல்லைன்னு சொன்னால், அந்த லாட்ரி சீட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கேம், அதுக்கும் ஒரு கதை இருக்குது, அதையுமே நான் சொல்கிறேன். என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் மூலமாக ஒரு லிங்க்கில் ஒரு நார்மல் லிங்க் ஒன்று அனுப்பி இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க, கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 20 ரூபாய் காசு கிடைக்கும் கிளிக் பண்ணதுமே அப்படின்னு சொல்லி எல்லாம் ஸ்கேமில் வந்து இந்த மாதிரியான இணையவழி முறைப்பாடுகள் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஸ்கேம்குள்ள ஈடுபடுவாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் உங்களுக்கு பதிவாக இருந்தால் இல்லை நடந்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே அளவு கொள்ளுங்க, 0312-775 0013 அல்லது 0312-775 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு மேற்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் இதை பற்றி நானும் நீங்களும் சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் விரிவாக கதைக்கிறதுனூடாக மற்றவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவூட்டலாம். ஸோ தொடர்ந்து மின்னதி கொள்ளுங்க. காலை பொழுது நூற்றாகம். வணக்கம். வசந்தம்.

60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து. நோலீக் பூசினால் நோலீக் தான். காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம்.

0: பயன்படுத்தும் இன்றைய நாள். இன்றைய நாள்
1: தமிழ் திரையுலகில் தன்னுடைய இயல்பான நடிப்பாலும் அமைதியான புன்னகையாலும் மனதை தொடும் கதாபாத்திரங்களாலும் ரசிகர்களின் இதயத்தில் தனக்கென தனியிடம் பிடித்த நடிகை ரேவதி அவர்களின் பிறந்த நாள் இன்று. தமிழ், மலையாளம், தெலுங்கு, இந்தி என பழமொழி திரைப்படங்களில் தன்னுடைய இயல்பான நடிப்பால் கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதயத்தில் தனக்கென ஒரு தனியிடம் பிடித்தவர் ரேவதி ஆவார். இயக்குனர் பாரதி ராஜா அவர்களால் தமிழ் திரையுலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட அவர் தன்னுடைய முதல் படமான மண்வாசனை மூலமே ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தார். அதன் பிறகு ரேவதியின் பயணம் வேகமெடுத்தது. அதன் பின்னர் புன்னகை மன்னன், வைதேகி காத்திருந்தால், கிழக்கு வாசல், தேவர் மகன், அஞ்சலி என தொடர்ந்தும் பல வெற்றி படங்களில் நடித்தார். தேவர் மகன் திரைப்படத்தில் அவரது நடிப்பு பலரையும் நெகிழ செய்தது.

0: மன உலகத்தை அழகாக சொன்ன அஞ்சலி திரைப்படமும் ரேவதியின் மறக்க முடியாத படைப்புகளில் ஒன்று. ஒரு நடிகையின் வெற்றியை வசூல் மட்டுமே தீர்மானிப்பதில்லை. அவர் ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரங்களும் அதற்காக கிடைத்த அங்கீகாரங்களுமே அவருடைய பயணத்தை உயர்த்தி காட்டும். அப்படிப்பட்ட அங்கீகாரங்களை ஏராளமாக பெற்றவர்தான் நடிகை ரேவதி. வெளியான மலையாள திரைப்படமான வைஷாலி திரைப்படத்தில் வெளிப்படுத்திய சிறப்பான நடிப்பிற்காக இந்தியாவின் உயரிய திரைப்பட விருதுகளில் ஒன்றான தேசிய திரைப்பட விருதை சிறந்த துணை நடிகைக்காக பெற்றார். அது மட்டுமல்லாமல் தமிழ், மலையாளம், தெலுங்கு ஆகிய மொழிகளில் அவர் அளித்த மறக்க முடியாத நடிப்பிற்காக பிலிம்பேர் அவார்ட்ஸ், தென்னிந்திய விருதுகள், கேரள மாநில திரைப்பட விருதுகள், நந்தி விருதுகள் என பல்வேறு பெருமைகளையும் அவர் தன் வசப்படுத்திக் கொண்டார்.
1: என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகைனா எல்லா கேரக்டர்ஸும் பண்ணணும். And I think next I want to get a best Willy award or negative role award. அது கண்டிப்பா கிடைக்கணும். So I should aim for that.
0: நடிகையாக மட்டுமல்லாமல் இயக்குனராகவும் தன்னுடைய திறமையை நிரூபித்தவர் ரேவதி. மை ஃப்ரெண்ட் என்ற திரைப்படத்தின் மூலமாக உலக திரைப்பட விழாக்களிலும் பாராட்டுகளை பெற்றார். விருதுகள் அவரை தேடி வந்தாலும் ரசிகர்களின் இதயத்தில் அவர் பெற்றிருக்கும் இடம்தான் மிக பெரிய விருது. இன்றும் ரேவதி நடித்த திரைப்படங்கள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானால் அந்த கதாபாத்திரங்களோடு ஒன்றி போய் ரசிக்கும் ரசிகர்கள் ஏராளம். அதுவே ஒரு உண்மையான கலைஞரின் வெற்றி.
2: என்கிட்ட நிறைய குறை இருக்கு. கோபம், பிடிவாதம், திமறு, ஈகோ எல்லாம் உண்டு. பொறுப்பு கிடையாது, அக்கறை கிடையாது, இப்படி நிறைய இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா என்ன பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும்ங்கிறதுக்காக தான்.
0: ரேவதி அவர்களுக்கு வசந்த மிகம் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.

0: காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும். உங்களுக்கு தெரியும், ஐடி ஊடக வலையமைப்பு ஒரு பொறுப்பாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில் கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு இணைந்து நாடுபுறாக இருக்கும் பாடசாலை மாணவர்களுக்காக இந்த வீதி விபத்துகளை தடுப்பதற்கான ஒரு செயற்திட்டம் டேக் கேர் வழித்தத்தை பாதுகாப்போம் அப்படிங்கிற செயலமர்களின் மூலமாகவும் மற்றது வந்து வீதி நாடங்களோட வந்து தெளிவுபடுத்திட்டு இருக்காங்க. இன்றைய தினம் எங்க இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்டாரில் செயின்ட் ஜோசப் பாடசாலையில தான் இருக்காங்க. அங்கிருந்து நம்மளோட நேரடியாக இணைந்து கொள்கிறார் விஜய் அவர்கள். வணக்கம் விஜய்.
1: வணக்கம் வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். சங்கர் உங்களுக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். தெரியும், இந்த டேக் கேர் வேலை திட்டமானது நாடுபூராக உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு வீதி போக்குவரத்து சம்பந்தமாகவும் வீதி விபத்துகள் சம்பந்தமாகவும் தெளிவுபடுத்தும் ஒரு வேலை திட்டமாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அதன் 15வது வேலை திட்டமாக இன்றைய நாள் நாங்கள் எங்களுடைய பண்டாரவளை செயின்ட் ஜோசப் மத்திய கல்லூரியில் எங்களுடைய வேலை திட்டத்தை மிக சிறப்பாக காலை பொழுதில் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த பண்டாரவளை நகரம் என்பது இப்பொழுது பொதுவாக இந்த சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய ஒரு பிரதான நகரமாக இருக்கிறது. எனவே அதிகமாக இது வாகன நெரிசல்கள் உள்ள ஒரு நகரமாக இருக்கிறது. இந்த நகரத்தில் இந்த டேக்கியார் வேலை திட்டம் நடத்துவது எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு மாத்திரமல்ல அனைவருக்கும் ஒரு சிறந்த வேலை திட்டமாக இந்த வேலை திட்டம் இப்பொழுது மாறி இருக்கிறது. இதனால் காலை பொழுது நாங்கள் எங்களுடைய பண்டாரவளை நகர மத்தியில் எங்களுடைய இந்த வீதி நாடகத்தை இப்பொழுது சிறப்பாக அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த பண்டாரவளை கல்வி வலயத்தில் உள்ள 13 பாடசாலைகளிலிருந்து ஏராளமான பாடசாலை மாணவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். இந்த பாடசாலை மாணவர்களுக்கு பொது போக்குவரத்து சம்பந்தமாகவும் வீதி விழிப்புணர்வு சம்பந்தமாகவும் வீதி சமைஞ்சுகள் சம்பந்தமாகவும் பல தெளிவான விடயங்களை எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு எங்களுடைய போக்குவரத்து போலீசார் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாள் வளமை போல இதனைத் தொடர்ந்து நாங்கள் கருத்தரங்கள் செயலமர்கள் மூலமாக நாங்கள் மீண்டும் ஏராளமான பல விடயங்களை நாங்கள் தெளிவுபடுத்துவதாக இருக்கும். உங்களுக்கு இப்பொழுது கூட இந்த சத்தம் கேட்கும். எங்களுடைய இந்த சுவசரி எனும் அவசர சேவை இங்கே சென்று கொண்டிருக்கிறது. நாங்கள் அதிரடியாகவோ அல்லது எதிர்ச்சியாகவோ நாங்கள் ஒரு விபத்துக்கு முகம் கொடுக்கும் பொழுது நாங்கள் இங்க 1990 என்ற இந்த அவசர சேவையை நாங்கள் எவ்வாறு உதவிக்கு அழைப்பது, அவர்களிடமிருந்து நாங்கள் என்னென்ன மாதிரியான விடயங்களை தெரிந்து கொள்வது போன்ற பல விடயங்களை நேரடியாக அவர்கள் இந்த வீதி நாடகம் கூடாக அவர்கள் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய பாடசாலை மாணவர்கள். இப்படி பல விடயங்கள் இன்றைய நாளிலும் எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தாக தயாராக இருக்கின்றோம். 2 மணி வரை செயின்ட் ஜோசப் மத்திய கல்லூரியில் எங்களுடைய வேலை திட்டமானது மிக சிறப்பாக நம்பர் தயாராக இருக்கிறது என்பதை அன்போடு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். இன்றைய நாளிலும் பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளோடு எங்களுடைய அனுசரணையாக அதாவது கைகோர்த்திருக்கக்கூடிய இலங்கையின் முதல் தர காப்புறுதி நிறுவனமாக இருக்கக்கூடிய ஃபேபஸ் நிறுவனம் வழங்கக்கூடிய பரிசுகள், அதே போல பங்கு பெற்றக்கூடிய பாடசாலை மாணவர்கள் அனைவருக்கும் நாங்கள் சுயாதீன ஊடக வலையமைப்பு சார்பாக சான்றிதழ்களை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். 2 மணி வரை எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் என்பதை அன்போடு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அடுத்தடுத்த மனித்தியாளங்களில் இது பற்றிய தகவல்களோடு இணைந்து கொள்கிறேன்.
0: நன்றி நன்றி நன்றி விஜய். பாத்தீங்கன்னு சொன்னா பண்டாரில செயின்ட் ஜோசப் வித்யாலயத்திலிருந்து விஜய் அவர்கள் இணைந்திருந்தாங்க டேக் கேர் வேலை திட்டத்தின் ஊடாக. இது எப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்க எல்லாருக்கும் வந்து கடல் தொழில் உபகரண பொருட்கள் அல்லது கட்டிட உபகரண பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்துல போய் வாங்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க செல்ல வேண்டிய ஒரே இடம் ஜனதா ஸ்டீல்ஸ் அப்படிங்கறதை ஞாபகப்படுத்தணும். இந்த தலைவலி காய்ச்சல் எல்லாம் இந்த வானிலை மாற்றங்கள்னால அடிக்கடி வர்றது கூடும். இல்ல நார்மலாவே காலையில் எழும்பும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைவலியாவே ஃபீலா இருக்கும் நமக்கு. அப்படியெல்லாம் இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோல் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட தலைவலி காய்ச்சல் எல்லாமே பறந்து போயிடும் அப்படிங்கிற விடயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஞாபகப்படுத்திட்டு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா நம்மளோட தளபதி அவர்களோட ரசிகன் திரைப்படம் இருக்கு இல்லையா, அந்த ரசிகன் திரைப்படம் 94வது ஆண்டு ஜூலை மாதம் 8வது தேதி இந்த தினத்துல தாங்க வெளியிட்டு இருந்தாங்க. இப்ப பாருங்க 94ல இருந்து இங்க வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 32 வருடங்கள் ஆயிடுச்சு. அந்த 32 வருடங்கள்ல அவரோட வளர்ச்சி எப்படி இருக்கு. சோ அதனாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தை எடுத்திருந்தது வந்து எஸ் ஏ சந்திரசேகர் அவரோட தந்தை அவர்கள். இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தார் தேவா. அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு அடுத்து உங்களுக்காக வருது, கேட்டுட்டு வரலாம்.

0: நாலு பேர் சொல்றாங்களே, அதுக்கு பதில் சொல்லாம எங்க போற?
1: தீயில குளிக்கணுமா? தீ குளிக்க நான் தயாரா இல்ல. திரி போட்டு எண்ணெய் போட்டா தாயா விளக்கெறியும், திரிச்சாலே எரியது மனசு மட்டும்தான். நீ நெனப்போட விளையாடுவேன், நான் நெருப்போட விளையாடணுமா? மூணு மாசம் பிரிஞ்சதுனாலே நடத்த கெட்டவனு என்ன சந்தேகப்படுற நீ? உங்க அப்பா செத்து 15 வருஷம் ஆகுது, இந்த வீட்டை தவிர சொத்து சுகம் ஏதாவது இருக்கா? எப்படி வளர்த்த உங்க அம்மா? புருஷனை காப்பாத்தணும்னு நான் போராடுற மாதிரி தானே பிள்ளைங்களை காப்பாத்தணும்னு நாம போராடிப்பா? அவளும் தான் எல்லாரே மாதிரி ஒவ்வொரு நாள் ராத்திரி படுத்து எந்திரிக்கிறா. பிடிச்சு எந்திரிக்கும் போது அவ படுக்கையில மட்டும் ஏதாவது பணம் இருந்ததா? என்னையா பதில காணோம்? திரும்பவும் சொல்றேன், நான் நீர்ல கரைவேன், வெறுப்புல உருகுவேன், தப்பான வார்த்தைய மட்டும் தாங்கிக்கவே மாட்டேன். அப்பனுக்கு புள்ளை அடையாளம் தெரியலங்கிறதுக்காக தப்பான புள்ளை ஆயிடுமா? நீ எந்த நாட்டுக்கு ராஜாவா இருந்தாலும் சரி, எனக்கு கவலை இல்லை, நான் போறேன். நீயோ இஷ்டப்படி, உங்க அம்மா இஷ்டப்படி, யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க. ஆனா உன்னை நம்பி வர்றவளை மட்டும் என்னைக்குமே சந்தேகப்படாதே. படி தாண்டினா பத்தினி இல்லைங்கிறது பழகதே. படி தாண்டினாலும் பத்தினி பத்தினி தான்.
2: உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு கூட பரவாயில்ல, என்னால தாங்கிக்க முடியும். பணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஒத்துக்குதான் மனசு இல்ல, நான் ஒத்துக்கிறேன், வெட்கத்தை விட்டு ஒத்துக்கிறேன், நான் உங்களை விரும்புறேன்.
3: திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
4: ரொம்ப சூப்பரா இணைந்திருக்கும் காலை பொழுது உற்சாகம், வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோட. நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இன்றைய தினம் ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பு வந்து நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு இணையவழி மோசடி, அப்படி இல்லைன்னா ஆன்லைன் ஸ்கேம் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த மாதிரியான மோசடிக்குள்ள நீங்க வந்து அகப்பட்டிருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு விடயத்தை வந்து நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து ஏராளமான பேர் வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட தகவல்கள்ல வந்து ஒரு சில முக்கியமான தகவல்களை சொன்ன ஒருத்தரை வந்து இணைத்துக்கள் போறேன். யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டி பன்விலையில இருந்து ஜெயசித்ரா இணைந்திருந்தாங்க. ஜெயசித்ரா இணைந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு ஒரு நாள் ஒரு 10:00 இருக்குமா, 10 மணிக்கு போல கால் பண்ணி உங்களுக்கு ஸ்டாப் பாயிண்ட்ஸ்ல ஒரு 2 லட்சம் ரூபாய் பரிசு விழுந்திருக்கு. ஸோ அது வந்து நாங்கள் உங்களுக்கு பல முறை அறிவிய தந்திருந்தோம் குறுந்தகவல் மூலமாக, நீங்கள் வந்து அதை வந்து கண்டுக்கவே இல்லை, நீங்கள் வந்து அதுக்கு அப்ளை பண்ணவும் இல்லை. அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட இன்றைக்கி 12 மணியோட, 12:00 வந்து பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சிடும். அதனால உடனே என்ன பண்ணுங்க, உடனே உங்களோட என்ஐசி நம்பரை சொல்லுங்கள் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க, ஆஹா இந்த நம்பர் வந்து என்னோடதே கிடையாது, கணவரோட பேரில் இல்லையா இருக்குது, அப்புறம் எப்படி அவங்க எனக்கு கால் பண்ணி இதை கேட்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, அப்புறம் சொன்னாங்களாம், இல்லை என்னோட கணவரோட பேரில் தான் இருக்குது, பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் இருங்க, தங்கச்சிக்கு வந்து நான் இதை கொடுக்குறேன் ஃபோனை, நீங்கள் தங்கச்சிக்கிட்ட பேசுங்க அப்படிங்கும்போது திடீர்னு என்ன பண்ணாங்களாம், தங்கச்சிக்கு கால் பண்ணும்போதோ என்ன பண்ணிட்டாரா, அவர் கட் பண்ணிட்டாரா, என்ன ஹஸ்பண்டு கால் பண்ண முடியாது, ஹஸ்பண்ட் வந்து டிரைவிங் ஜாப் அப்படிங்கிறதுனால நைட் வண்டி ஓட்டிகிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரியான பல சந்தர்ப்பங்கள் வந்து எல்லோருக்குமே நேர்ந்திருக்கும். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு இந்த மாதிரி நடந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை ஒரு கால் வந்திருக்கு, கால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் ஒன்று அனுப்பியிருக்கோம், இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டுக்குள்ளே வருவாங்க, அந்த வெப்சைட்டினூடாக உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு லாட்ரி சீட்டை வந்து சேல் பண்ணலாம், சேல் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான காசு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு, சரி கிளிக் பண்ணிதே தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணால், அவருக்கு அடுத்தடுத்து 3 லாட்டரி சீட்டில் அந்த ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 ரூபாய் அவரோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லாட்ரி சீட்டு இருக்குது, அந்த லாட்ரி சீட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு தொகையை வந்து போடணும், போட்டு அதை நீங்கள் வாங்கி ஒரு 20 நிமிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதை சேல் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. இப்போ அவங்க சொன்ன தொகை வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் போடணும் அப்படின்னு இப்போ இவர் பார்த்துருக்காரு. நம்ம தான் ஒன்றுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் நமக்கு 80,000 கொடுத்துருக்காங்களே, அப்போ என்ன பண்ணலாம், நம்பி காசு போடலாம் அப்படின்னு சொல்லி இவர் அந்த பணத்தை போட்டிருக்காரு. போட்டு கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மறுபடி கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணும்போது, இல்லை நீங்கள் போட தாமதப்படுத்திட்டீங்க, அதனால இன்னும் 1 லட்சம் ரூபா போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி ஓகே போட்டு தான் பார்ப்போமே, 1 லட்சம் ரூபா போட்டு உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. சரி ஓகேன்னு சொல்லி இவரும் போட்டுட்டாரன். இப்போ அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனால் அவரோட பணப்பெறுமதி அவரோட வாலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1,50,000 காட்டுது, இந்த லாட்ரி சீட்டை வந்து நீங்கள் விற்பனை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இவரும் சரி ஓகே நமக்கு தான் பணம் போட்ட பணத்தை காட்டுது அப்படின்னு சொல்லி அந்த ஆன்லைனில் அதை சேல் பண்ண முயற்சி செஞ்சிருக்காரு. 20 நிமிஷம் கழிச்சு என்ன ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த வாலெட் வந்து ட்ராப் ஆயிருச்சு. உங்களோட நீங்கள் 20 நிமிஷத்தில் அந்த லாட்ரியை சேல் பண்ணல, அதனால உங்களோட வாலெட்டில் இருந்த பேலன்ஸ் மொத்தமும் போயிருச்சு அப்படின்னு சொல்லி இன்னும் 2 லட்சம் ரூபா போட சொல்லியிருக்காங்க. 2 லட்சம் ரூபா போட்டாக்க 8 லட்சம் ரூபா கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. இவரும் என்ன பண்ணியிருக்காரு, சும்மாவே 80,000 கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லி மீண்டும் அந்த 2 லட்சத்தை போட்டிருக்காரு. 2 லட்சத்தை போட்டதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்கப்புறம் அவருக்கு அந்த வாலெட் காட்டவும் இல்லையா, அவருக்கு அந்த லிங்க் வேலை செய்யவும் இல்லையா. இதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காரு, சரி எனக்கு இந்த காசெல்லாம் வேணாங்க, நான் போட்ட காசை மட்டும் எனக்கு திரும்ப தாங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்டிருக்காரு. கேட்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் எப்படி தர முடியும் உங்களுக்கு, நீங்கள் உங்கள் நேரத்துக்கு நாங்கள் உங்களுக்கு கொடுத்த நேரத்துக்கு நீங்கள் அதை விற்பனை செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு காசு வந்திருக்கும், இப்போல்லாம் அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது அவர் இல்லை எனக்கு காசு தான் வேணும் அப்படின்னதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் முடிஞ்சதை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவதூறான வார்த்தைகளெல்லாம் பேசி அவரை பற்றி சொல்லி உங்களை பற்றின இவ்வளோ விஷயமும் தெரியும், நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன செய்கிறீங்க, எங்கே போயிட்டு வரீங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க முதல் கொண்டு எங்களுக்கு தெரியும், முடிஞ்சதை பண்ணுங்க அப்படின்னு இருக்காரு. இவ்வளோ சம்பவம் நடந்ததுக்கப்புறம் தான் எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணதுக்கப்புறம் நான் சொன்னேன், இது வந்து முறையான முறையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் காவல் நிலையத்தில் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அவருக்கு இருந்த மனநிலை எப்படின்னு சொன்னால், காசு போனால் கூட பரவாயில்ல, யார் என்னை பற்றி இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்காருன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. இந்த மாதிரியான சைக்காலஜிக்கல் ஃபேக்டரில் தான் ஏமாற்றுவாங்க, அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவர் அதுக்கான முறையான நடவடிக்கைகளை மேற்கொண்டார். இந்த மாதிரி நீங்களும் வந்து எங்கேயாவது சிக்கியிருந்தீங்கன்னா அதையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் டக்குன்னு அழைப்பு ஏற்படுத்தி சொல்லுங்கள். 0312-7571 அல்லது 0312-7571 அப்படிங்கிறங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அல்லது ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம் நீங்கள் எங்களுக்கான தகவல்களை சொல்கிறதுக்காக. இப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு சூப்பரான வீட்டை கட்டணும் அப்படின்னு தோணும் இல்லையா, அந்த சூப்பரான வீட்டை கட்டுறதுக்கு சூப்பரான கம்பிகள் வேணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுங்கள், மெல்வாக்கி வெஸ்டி கம்பிகளை வாங்கி பயன்படுத்துங்க, உங்கள் வீடு கட்டிடம் சூப்பராக இருக்கும்.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பாக மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூலை மாதம் 8ஆம் திகதி பண்டாரவள செயின்ட் ஜோசப் வித்யாலயத்தில் காலை 7 மணி முதல்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு

காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம். வசந்தம் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறீங்க. நான் உங்கள்ட்ட கேட்டிருந்தேன், நீங்க வந்து இந்த இணையவழி நிதி மோசடிக்குள்ள ஏதாவது உள்ளாகி இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அதை தெரிவிங்க அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது பேஸ்புக்கினூடாக யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பேஸ்புக்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி சந்திரலேகா வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, வணக்கம், இனிய காலை நேர வணக்கம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. நலமாக இருக்கிறீங்களா? பாடல்கள் அனைத்தும் இனிமையாக உள்ளது. நான் பருத்தித்துறையிலேருந்து அருள்மொழி. எனக்கு இது சம்பந்தமாக கால் வந்தது, நான் உடனே கட் பண்ணி போட்டேன். மோசடிகள் இப்போது அதிகரித்து கொண்டு வருகிறது, தேவையில்லாத ஃபோன் கால் வந்தால் எடுக்க மாட்டேன், என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பான இனிய காலை நேர வணக்கம் சொல்லி அக்கறைப்பட்டுலேருந்து பாப் ஸ்டார் டெய்லர் நிசார் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அன்பான காலை நேர வணக்கம் சொல்லியிருக்காங்க கரோலின் ஆகாஷ் ஆயண்ணா. இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராம் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. அட்டன்லேருந்து நவீன், இனிய காலை நேர வணக்கம் அண்ணா. மகள் ஏலவல் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கா, ஃபோனுக்கு தகவல் வந்தது. முதல்ல 500 ரூபா கட்டினா போதும், வியாபார பொருட்களை அனுப்புவதாக சொன்னாங்க. பின் உங்களை பதிவு செய்ய வேணும், மீண்டும் ஒரு 1000 ரூபாய் தேவை என்று சொல்லி வந்தாங்க. அதை பார்த்ததும் புரிந்து, ஓஹோ இது போய் தான் போல இருக்கு, நம்மளை தான் ஏமாத்துறதுக்காக முயற்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த இணைப்பை துண்டிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேனகை பண்டாரவள்ளியிலேருந்து, காலை வணக்கம் சார், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முருகேசன், சோலை தென்காசி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. முருகேசன் தான் வந்திருக்காரு, தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காராம். ஸோ இந்த மாதிரியான இணையவழி மோசடிகள் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டங்களில் மிகவும் அதிகரிச்சு இருக்குது அப்படின்னு சொல்லணும். பொதுவாக நம்ம நாட்டில் இப்போ இது ரொம்ப பரவி இருக்குது. காரணம் என்னென்னா, இப்போது நிறைய வங்கிகளில் இருந்தெல்லாமே உங்களோட தொலைபேசிகளுக்கு, இல்லை நீங்கள் பதிவு செய்திருக்க தொலைபேசி எண்களுக்கு இதை பற்றின தகவல்கள் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான முறைகேடான செய்திகள், குறுந்தகவல்கள் ஏதாவது வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பின்பற்றாதீங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு அவசரத்தில் ஏதோ ஒரு வேலையில் இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும், பேங்க்லேருந்து உங்களோட பேலன்ஸ் வந்து இவ்வளோ குறைஞ்சிருக்கு, இல்லை யாரோ உங்களுக்கு காசு போட்டிருக்காங்க அதை பார்க்கணும்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் டியூ கட் ஆகாமல் இருக்குது, அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிலாம் வரும். அப்படியெல்லாம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு பார்த்துருங்க, அது சரியான முறையான எண்களிலிருந்து வந்திருக்கா. இல்லை பேங்க் எப்போதுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நம்பர்லேருந்து, இல்லை அவங்களோட சேவைக்குன்னு சொல்லி ஒரு பிரத்யேகமான ஒரு இது இருக்கும், அதுலேருந்து தான் உங்களுக்கான மெசேஜஸ் அனுப்பிட்டு இருப்பாங்க. முதல்ல அதை செக் பண்ணி பாருங்கள், அதுலேருந்து தான் வந்திருக்கா, இல்லை வேறு எதுவும் புதுசாக ஒரு தனி மெசேஜ் வந்திருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இப்படியெல்லாம் பார்த்து வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கவனமாக இருங்க. அப்படி இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோன் கால்ஸ் வந்திருக்கு, இப்போ நீங்கள் வீட்டில் தனியாக இருக்கிறீங்க, இல்லை வீட்டில் இது சம்மந்தமான முறையான வந்து அறிவுறுத்தல்களோ வழிகாட்டல்களோ இல்லாமல் நீங்கள் இருக்கீங்க, யாராவது உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு வந்து பரிசு தொகையை விழுந்திருக்கு, நாங்கள் வந்து இந்த நிறுவனத்தின் இங்கேருந்து பேசுகிறோம், உங்களுக்கு இந்த பரிசு தொகையை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அக்கௌண்ட்டுக்கு தான் போடணும், உடனே வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை சொல்லுங்கள். இதை வந்து பக்கத்து வீட்டில் இருக்கவங்களோ எடுத்த வீட்டில் இருக்கவங்களோ யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு அதை கிடைக்க விட மாட்டாங்க, இப்படியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் சொல்லும்போது என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கவனமாக இருந்து செயற்பட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆன்லைன் ஸ்கேம்லேருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் ஞாபகப்படுத்துகிறேன். இன்றைய நிகழ்ச்சியிலேருந்து நான் விடைபெறப் போகிறேன். அடுத்ததாக ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க நம்மளோட ரொஃபினா அக்கா. விடைபெறும் நான் வந்து சங்கர் புஷ்பராஜ். நம்ம நிகழ்ச்சி உங்கள் அறிவன் சந்திக்கிறேன் சொந்தங்களே. அதுவரைக்கும் எல்லாரும் ஹாப்பியா இருங்க.

0: அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்.
3: நன்றி சங்கர். சந்தங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான இனிமையான வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு. நேரிப்போது காலை 10 மணி.

0: சமயத்தில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி சீரப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: வெளியிடப்பட்ட 2025 ஆண்டு கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை பெறுபவர்களின் மீள் பரிசீலனைக்காக விண்ணப்பிக்கும் கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகின்றது. கடந்த ஜூன் மாதம் 25 முதல் இதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்ததுடன் பாடசாலை மற்றும் தனிப்பட்ட விண்ணப்பதாரர்கள் அனைவருமே தாமாகவே விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் வேறு வழிமுறைகளூடாக சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் எக்காரணத்திற்காகவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவும் பரீட்சைகள் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. விண்ணப்பதாரர்கள் பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமான www.doenets.lk க்கு சென்று அவர் சர்வீஸ் என்பதன் கீழ் உள்ள எக்ஸாம் இன்ஃபர்மேஷன் சென்டரை அழுத்துவதன் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும்.
2: வெளிநாட்டு செய்திகள்
3: ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதல்கள் காரணமாக உலக சந்தையில் மசகெண்ணெய் விலை சுமார் 3% அதிகரிப்பை காட்டுகிறது. இதற்கமைய இன்று காலை 6 மணி நிலவரப்படி WTI ரக மசகெண்ணெய் பீப்பாயொன்றின் விலை 72.04 அமெரிக்க டாலர்கள் வரை உயர்வடைந்துள்ளதுடன் இது 2.27 அதிகரிப்பாகும். பிராண்ட் ரக மசகெண்ணெய் பீப்பாயொன்றின் விலை 75.78 டாலர்கள் வரை அதிகரித்துள்ளதுடன் இது 2.18% உயர்வை காட்டுகிறது. அதேநேரம் ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் மேபன் ரக மசகெண்ணெய் பீப்பாயொன்றின் விலை 68.97 டாலர்களாக காணப்படுவதுடன் இது 3.43% உயர்வாக பதிவாகியுள்ளது.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி.

லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய இலத்தர் சபை.

சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம் வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு. இன்றைய தினம் புதன்கிழமை, எனவே எல்லோருக்குமே தெரியும் இன்றைய தினம் மனது மறக்காத இனிமையான சோக பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒழிக்க தயாரா இருக்கு. எனவே 12 மணி வரைக்கும் நீங்களும் வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். பாடல்கள் விரும்பி கேட்கலாம். அதே நேரத்தில் வந்து வாழ்த்துக்களை நீங்க பரிமாறிக்கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்தி நிகழ்ச்சியோடு நீங்க இணைந்து கொள்ளலாம். 0112-1855-0001 அல்லது 0112-1855-111 நீங்களும் கால் பண்ணுங்க. அதே நேரத்தில் எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் நீங்க தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளலாம்.

0: சேரன் பாண்டியன் திரைப்படத்துக்காக நடைபெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சி அலங்கரித்து சென்ற நேரம் கலை 10:16. இந்த நேரம் அழைப்பில் நிகழ்ச்சியின் முதல் சொந்தம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், யார் இது?
1: வணக்கம், ருபீனா.
0: சந்தோஷமான வணக்கம். யாரு?
1: நான் சுவேதா பேசுறேன், வெள்ளப்பட்டில இருந்து.
0: எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: அப்புறம்
0: சொல்லுங்க, இந்த நாள் போயிட்டு இருக்கு அப்படி உங்களுக்கு?
1: இன்னைக்கு வளமையா போயிட்டு கொண்டிருக்கு. இன்னும் சமையல் ஸ்டார்ட் பண்ணல.
0: சரி, பரபரப்பா இருக்கு, இருந்தாலும் வேலைகள் வீட்டுல. சரி, ஓகே, சொல்லுங்க. அடுத்து ஒரு அருமையான சோக பாடல் தயாரா இருக்கு, யாருக்காகனு சொல்லுங்க.
1: சோக பாடல் கேக்குறா, அவ்வளவு விருப்பம் இல்ல, குத்து பாடல் தான் பரவாயில்ல, இன்னைக்கு நாள் போது அப்படித்தானே.
0: சரி, பாடல்கள் தொடர்ந்து
1: பாடல்.
0: ஓகே, மயிலோருக்காக பாடல் கேட்கலாம். நன்றி
1: நன்றி
0: நன்றி. சரி, நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வருகின்றது மறுபடியும் திரைப்படத்துக்காக நடைபெற்ற பாடல்.

0: யாத்திரைக்கு சாட்சியிலே திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து உயர்ந்திருக்கின்றது. நேர்விப்போது காலை 10:27 இணைந்திருக்கிறோம் வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு. இப்போது இழைப்பில் மற்றும் ஒரு சொந்தம். வணக்கம்.
1: அன்பான காலநேர் வணக்கம்.
0: வணக்கம் முந்தாஸ் பேகம். அப்படியா?
1: நல்லா
0: இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்க.
0: சரி, இன்றைய தினம் வந்து சோக பாடல்கள் அப்படின்னு சொன்னா ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? பாடல்களும் வரும். சரியா? ஓகே முந்தா, சிலங்கடுத்த பாடல் யாருக்காக?
1: பாடம் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: மலையோரம் வீசும் காத்து மனசோட பாடும் பாடு.
0: சரி, ஓகே, அந்த பாடல் தாரன் கட்டாயம். தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. சரியா?
1: ஓகே
0: ஓகே, எல்லோருக்காகவும் நாங்க அடுத்த பாடல் கேட்கலாம். சரியா? நன்றி
1: நன்றி, வணக்கம்.

0: இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பாக மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செய்கை திட்டம் ஜூலை மாதம் 8ஆம் திகதி பண்டாரவள செயின்ட் ஜோசப் வித்யாலயத்தில் காலை 7 மணி முதல்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு
3: சோக பாடல்களோடு சந்தோஷமாக ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரமிப்போது காலை 10:37 நிமிடமாகிற நேரம். அடுத்து ஒரு சொந்தம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: நான் கண்ணியா, மகரப்பு நகர், நசூர்.
3: எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன். அப்புறம் சொல்லுங்க பாக்கலாம், கிண்ணியா மஹ்ரூப் நகர் பக்கம் எல்லாம் அப்படி இருக்கு, ரொம்ப வெயிலா இருக்குன்னு
4: நினைக்கிறேன்.
3: சரி, ஓகே. இப்ப வேலையில இருக்கீங்களா? வீட்லயா? என்ன மாதிரி? சரி, வீட்டோடு வேலை. சூப்பர் சூப்பர். அப்புறம் சொல்லுங்க, மார்னிங் சாப்பிட்டீங்களா? காலையில சாப்பிட்டீங்களா? சரி, ஓகே. சோக பாடல்கள் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
4: ஓ, அருமையான பாடல்கள், சோக பாடல்கள். அந்த வகையிலே எனக்கு ஒரு பாடல் வேண்டு மாஸ்டர் படத்திலே, புதிய நிலாவே ஒரு இனிய கனாவே என்ற பாடல் தாங்க.
3: சரி, இந்த பாடல் பிடிக்கும்னு சொல்லுங்க.
4: அருமையான அந்த சோக பாடல்கள், அந்த காலத்துல இருந்து அந்த பாடலே கேட்கணும். தொடர்ச்சி அந்த பாடலை நான் கேட்கிறேன், கேட்கணும் போல இருக்கு அந்த பாடல்.
3: சரி, அந்த பாடல் அடுத்து நீங்க கேட்கலாம், யாருக்காகன்னு சொல்லுங்க.
4: இந்த நேரத்துல புதிய பாடமனை முகமது அலியாருக்காகவும், மருதமனை அப்துல் நாசர் மற்றும் எச் எல் நஜிமுதீனுக்காகவும், நிஷாவுக்காகவும் கேட்போம் பாடலை.
3: சரி, ரொம்ப நன்றி.
4: நன்றி, நன்றி.

ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரிப்போது காலை 10:48 ஆகின்றது. இந்த நேரம் நிகழ்ச்சியோடு பேஸ்புக் பக்கமா இணைந்திருக்கிறாங்க. தாசன் கிருதி இணைந்திருக்கிறாங்க. ராபர்ட் நான்குல இருந்து திம்பிரிகா சேலந்து ஸ்டீவன் இணைந்திருக்கிறார். குறிஞ்சா கணிலிருந்து அசுருடி நிகழ்ச்சியை ரொம்ப சூப்பராக எடுத்திருக்கிறதா சொல்லி இருக்கிறார். அதே போல எங்களுக்காகவும் ஒரு அருமையான பாடல் தாங்கன்னு சொல்லி ஹேட்டன்ல இருந்து பரமானந்தன் வசீகரன் இணைந்திருக்கிறார். ஆஸ்போர்ன்ல இருந்து விஜயகுமார் உறவுகளுக்காக பாடல் விவிக்கிறார். அதே போல சரோஜ் இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சியில கேட்ட பாடல்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி உறவுகளுக்காக அடுத்த பாடலை டெடிகேட் பண்றதா சொல்லி அனுராதபுரத்தில் இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். அதே நேரம் தொண்டைமானார்ல இருந்து சுதன் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறார். இனிமையான பாடல்களோடு இணைந்திருக்கிறதாகவும் அதே நேரத்தில் ரூபன் நவா இணைந்திருக்கிறாங்க. யாழ்ப்பாணம் சின்ன கடை நிகழ்ச்சியோடு அடுத்தும் ஒரு அருமையான பாடல்

0: 2.8 வசந்தம் எஃப்எம் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3,000, 1,000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: நாட்டின் மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் 2 மணியின் பின்னர் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகள் வடக்கு வடமத்திய மத்திய சப்ரகமோ மற்றும் வடமேல் மாகாணங்கள் ஹம்பாந்தோட்டை திருகோணமலை மாவட்டங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும். மன்னார் வழியாக காங்கேசன் துறையிலிருந்து புத்தளம் வரையான மற்றும் ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கடற்பகுதிகளில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 55 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து காணப்படும். நாட்டை சுற்றியுள்ள ஏனைய கடற்பகுதிகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
1: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்
2: ஹோர்முஸ் ஜலசந்தியில் 3 வணிக கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான் மீது அமெரிக்கா கடுமையான தாக்குதல்களை நடத்தியுள்ளது. குறித்த கப்பல் தாக்குதல்களுக்கு ஈரானே பொறுப்பு கூற வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ள போதிலும் ஈரான் இந்த குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. குறித்த தாக்குதல்களினால் 3 கப்பல்களும் சேதமடைந்துள்ள போதிலும் உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை. இதேவேளை ஈரானுக்கு வழங்கப்பட்டிருந்த எண்ணெய் ஏற்றுமதி தடைக்கான விலக்கையும் அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. கப்பல்கள் மீதான இத்தாக்குதல்களை கண்டித்துள்ள கட்டார் மற்றும் சவுதி அரேபியா தமக்கு சொந்தமான கப்பல்களும் சேதமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளன.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3,000, 1,000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை நிமிர்ந்த நடை

0: சோக பாடல்களோடு வசனத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போது 11:08. இப்போது அழைப்பில் இந்த மனதீரத்தின் முதலீரோடு பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? சரோஜினி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: அடுத்த
0: பாடல் யாருக்காக கேட்கலாம்னு சொல்லுங்க. நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். பாடல்கள் விரும்பி கேட்க எங்களுக்கு அழைப்பிடுத்துங்கள். 01 2 5 0 0 1 அல்லது 01 2 5 0 1 11 கால் பண்ணுங்க. அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் நீங்க இணைந்து கொள்ளலாம். இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துகின்றேன், டேக் கேர் வேலை திட்டம் தொடர்பாக, அதாவது வீதி விபத்துகள் தொடர்பாக பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வு மற்றும் சுயாதீன ஊடக வலைப்பின் விஷயமான ஒரு வேலை திட்டம் தான் இந்த டேக் கேர் வேலை திட்டம். வீதிகளை நாங்களும் பயணிக்கிற நேரங்களை மிக மிக அவதானத்தோடு பயணிக்க வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு அருமையான பாடல்.

0: என் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன நீங்க கட்டிருக்க ஒச்சா இருக்கலாம், சர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுவோம் சார், என்ன வேணும்?
0: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு
1: தெரிந்தவர்கள்

60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைட்டெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோலீக் பூசினால் நோலீக் தான்.

0: உனக்காகவே வாழ்கிறேன் திரைப்படத்திற்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடலில் நிகழ்ச்சியில் ஒழித்து போய் இந்த நேரம் 11:27 ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? எப்படி இருக்கீங்க ஸ்ரீநிலா? நல்லா இருக்கீங்களா?
1: சுகமா இருக்கிறேன்.
0: சரி, பாடல்கள் பிடிச்சிருக்கா ஸ்ரீநிலா?
1: நல்லா பிடிச்சிருக்கு பாடல்கள் எல்லாம்.
0: சரி, ஓகே. அப்புறம்
1: சொல்லுங்க, சுகமா இருக்கின்றக்கு?
0: சோக பாடல்கள்
1: ரொம்ப நன்றி.

உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். புதுமைகளோடும்

சோக பாடல்களோடு ராகம் சுகமானது நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறீங்க சொந்தங்களே. நேரம் இப்போது 11:43. இந்த நேரம் எங்களோட பேஸ்புக் பக்கமா இணைந்திருக்கிறாங்க கணேஷ் ராஜா இணைந்திருக்கிறாரு. அவரும் பாத்தீங்கன்னு சொன்னா சங்கமித்த மாவட்டத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறதா சொல்லி இருக்கிறார். ஜோன் ஏகாம்பரம் இணைந்திருக்கிறாரு. அவரும் வந்து நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அக்கறை பற்றிலிருந்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறதா சொல்லி இருக்கிறார். அதே போல நந்தகுமார் இணைந்திருக்கிறார் வெள்ளவத்தையிலிருந்து. ஞான முருகன் இணைந்திருக்கிறாரு கொருக்காத்தூர்ல இருந்து இணைந்திருக்கிறார் தமிழ்நாடுல இருந்து. அதே போல எங்களோட வந்து பெருமாள் நிகழ்ச்சி ரொம்ப இனிமையாக எடுத்துக்கிறதா சொல்லி இருக்கிறார். மொரீனா உஸ்மான் இணைந்திருக்கிறாங்க. அளவட்டிலிருந்து சதா ஜோதி இணைந்திருக்கிறாங்க. சோக பாடல்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அதே போல நிரோஷன் இருக்கிறாங்க. பருத்தித்துறையிலிருந்து அருள்மொழி இணைந்திருக்கிறாங்க. ஒழித்த எல்லா பாடல்களுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சோக பாடல்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. கண்ணா இணைந்திருக்கிறார். கினிகத்தேனிலிருந்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறதா சொல்லி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோடு இணைந்திருக்கிறார். அனைவருக்காகவும் அடுத்து ஒரு அருமையான பாடல் இது.

ஆரம்பிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். தொடர்ந்து மதிய நிறைகுதல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஜி ஆர் தயாரா இருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நான் என்றும் டீமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு சிந்துகளே.

0: வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான மதிய பொழுது வணக்கங்கள் என்றும் உங்கள் அனைவரையும் மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. 3 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். நான் ஜிஆர் உங்களுடன் இணைந்திருப்பேன். சூப்பரான பாடல்கள், அட்டகாசமான அதிரடியான பாடல்கள் இருக்கு. சோ நீங்க கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க. பேசலாம் 0117125005 அதே போல 0112125111 கால் பண்ணலாம். பேஸ்புக் கூட இணைந்து சூப்பரான பாடல்களை விரும்பி கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நிகழ்ச்சியின் ஆரம்பத்துல யாரு வந்திருக்காங்க என் கூட பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இது?
1: நவரத்னம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா சோமா இருக்கேன்.
0: ஓகே, வீட்ல எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா?
1: எல்லாம் நல்லா இருக்கு, சுத்தமா இருக்கான்.
0: வாழ்க்கையில எப்படி போயிட்டு இருக்கு?
1: வாழ்க்கை சுமாரா போயிருக்கு மேடம்.
0: ஏ, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா?
1: என்ன இப்ப பெருசா ஒண்ணும் இல்ல, சாதாரணமா தான் வாழ்க்கை.
0: எப்பவும் போல வளமே போல போயிட்டு இருக்கு. என்ன? இதே போல நீங்களும் பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்க. குதுகலம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அச்சம் என்பது மடமையான திரைப்படத்துக்காக ரஹ்மான் இசையில் வருகிறது பாடல்.

0: சரவணா திரைப்படத்துக்காக ஸ்ரீகாந்த் தேவாவில் சுவரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். 1026 நேரில் மதிய நேர குதிகலம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நான் ஜி ஆர் இப்ப கூட பேசுறதுக்கு லோஷா வந்திருக்கிறாங்க. வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
1: நானும்
0: ரொம்ப சந்தோஷமா, நல்லா அட்டகாசமா இருக்கிறேன். எப்படி போகுது வாழ்க்கையெல்லாம்?
1: என்ன
0: சமையல் சமைக்கிறீங்க? பால் கஞ்சா. வித்தியாசமா இருக்கு. அவ இந்த தடபுட பிரியாணி அப்படி சாப்பிட எதுவும் இல்லையா? சரி, எங்கயும் போகல
1: இன்னைக்கு?
0: மழையா வெயில அந்த பக்கம்? ஒரு பாட்டு தரும் கேட்டு பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. யாரெல்லாம் இருக்கிறாங்க பாட்டு கேக்கலாம்? ஓகே, நன்றி, பாய். ஓகே, ஆம்பள திரைப்படத்துக்காக ஹிப் ஹாப் தமிழாவின் இசையில் பாடல் வருகிறது. நீங்களும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க 102.6 102.8 உங்க வசந்தத்தின் மதிய நேர குதுகலம்.

0: சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் மாதிரி குதுகலம் தொடர்ந்து முடிந்திருக்கலாம். நேரம் இப்பொழுது 12:27.
1: காற்றலையில் முதல்வன்.

0: வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்
0: தற்போது ஜனதா ஸ்கில்ஸ்

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயலட்சுமி வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான மதிய வணக்கம், நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் ரொம்ப சத்தமா அப்படின்னு சொல்லிட்டு புத்தளத்திலிருந்து ரீனா வந்திருக்கிறாங்க. அதே போன்று அன்பான மதிய வணக்கம் இருவருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்ணியா மஹரூப் நகர் நசூர் சொல்லிருக்கிறாரு. இப்படி இருக்கிற நேரத்துல இப்ப இங்க கூட பேசுறதுக்கு யார் வந்திருக்காங்க சொல்லி பாக்கலாம். வணக்கம் வணக்கம், யார் இது? லட்சுமி, கரெக்டா பேரு?
1: சின்னாக்களா
0: பெரியவங்களா? சமையல் ரெடியா? இனி சாப்பிடறதா வேலை என்ன? குதூகலத்தோடு சரவடன் இருக்க பயம் என் திரைப்படத்துக்காக வருகிறது பாடல்.

0: மதிய நேர குதூகலம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நேரம் இப்பொழுது 12:44.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்லும்.

0: வெற்றி உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு கூட பரவாயில்ல என்னால தாங்கிக்க முடியும் ஆனா உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஒத்துக்கதான் மனசு இல்லைன்னா ஒத்துக்கிறேன்

0: மாவன் நிஷா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா பாடல் கொண்டு வரது யாரெல்லாம் இருக்கிறாங்க?
0: பாடல்
1: இது போடா செங்கல் அந்த வரிய சொன்னாதான் இந்த பாடல் நினைவு வரும். சூப்பரான ஒரு பாடல் கேளுங்க. எல்லா பாய்ஸ்க்காக இந்த பாடல நான் டெடிகேட் பண்றேன்.

0: என்னடி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்க, யாரடி சொல்லி கொடுத்த?
1: நீதான்.
0: நான் எப்படி சொல்லி கொடுத்த?
2: நீ கெட்ட வார்த்தை பேசினா கெட்டு கெட்டு பழகுன.
0: உனக்கு
2: ஒண்ணுமே தெரியாதுல்ல. கொஞ்சம் கொஞ்சம் சிரிச்சது. பொண்ணு எனக்கு பிடிச்சதால வந்த ரோதனை.

சூப்பரான ஒரு பாடல் கட்டா குஸ்தி 2 திரைப்படத்துக்காக கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல பாடல். லோகையை தொடர்ந்து அடுத்த மணி தேதியில் தொடர்ந்து இருக்கலாம். நேரமே பொழுது 1 மணி டாட்.

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனனி தானி சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையில் தேசிய லத்தர் சபை
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: நுவரெலியா பேருந்து நிலையத்திற்கு அருகில் நுவரெலியா கிரகரி வாவியை அண்மித்த தலகலோயாவிற்குள் தனியார் பேருந்தொன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. நுவரெலியாவிலிருந்து சாந்திபுரம் நோக்கி பயணிக்கும் இந்த தனியார் பேருந்தை நிறுத்துவதற்கு முற்பட்ட போது அது சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து தலகலோயாவிற்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விபத்து இடம்பெற்றபோது பேருந்திற்குள் சாரதியும் நடத்துனரும் மாத்திரமே இருந்துள்ளதுடன் அவர்களில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என நுவரெலியா போலீசார் தெரிவித்தனர்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: கிரீன்லாந்து தீவானது டென்மார்க்கின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது என்றும் அது அமெரிக்காவின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். துருக்கி தலைநகர் அங்காராவில் நடைபெற்று வரும் நேட்டோ உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். டிரம்பின் இந்த அறிவிப்பு நேட்டோ அமைப்பின் ஸ்தாபக நாடுகளான அமெரிக்கா மற்றும் டென்மார்க்கிடையே புதிய ராஜதந்திர பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. துருக்கி ஜனாதிபதி தாயிப் எர்டோகானுடனான சந்திப்பின் போது ஊடகவியலாளர்கள் மத்திய பேசிய டிரம்ப் கிரீன்லாந்து அமெரிக்காவால் கட்டுப்படுத்தப்பட வேண்டும், டென்மார்க்கினால் அல்ல. இந்த விவகாரமே நேட்டோ அமைப்புடனான எமது உறவில் விரிசலை ஏற்படுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனனி தானே சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையில் தேசிய லத்தர் சபை.

0: சூப்பரான ஒரு பாடல். ஒன்னாலே ஒன்னாலே திரைப்படத்துக்காக பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. ஜூன் போனால் இது ஜூலை காற்று தான். ஓகே, நல்ல பாடலோடு இணைந்து இருக்கிறோம். நீங்க கேட்டுட்டு வசந்தத்தின் மாதிரி குதூகலம் நிஷாம் வந்திருக்கிறாங்க பேசுறதுக்கு புத்தளத்திலிருந்து நினைக்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் ஜெயக்கா, நீ சொல்லுங்க. நிஷாம் பேசுறேன்.
0: அதுதானே, நான் புத்தளம் நினைச்சேன்.
1: வேறொருத்தருக்கு
0: இருந்தாலும் இடைக்கடைக்கு அப்பப்போ வந்துட்டு போயிட்டு இருக்கும். ஓகே சரி, ஓகே.
1: கடையில
0: கொண்டு
1: போறீங்க.
0: ஓகே ஓகே ஓகே, சூப்பர். நல்ல பாடல் தரம் கேட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே
1: ஓகே ஜியாக்கா, உங்களோட சூப்பர் நிகழ்ச்சி.
0: ம், நன்றி.
1: உங்களை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல.
0: வார்த்தைகள் இல்ல. சரி, பாட்டு கேட்டே பாராட்டுங்களே. கேப்பமா பாட்டு? யாரெல்லாம் இருக்கிறாங்க?
1: எனக்காவும் உங்களுக்காவும்.
0: ஓகே,
1: யூகேல இருக்கிற எங்கட மூசாத் மச்சான் ரீமா, கண்ணத்தோட்டையில எங்களை சாஜன் தாக்கா, நிஜாம் மச்சான், செரீன்,
0: ஓகே,
1: சைரான், சப்ரா, அம்பாஸ்,
0: என்னோட
1: ஆறு ஆளுக்காகவும் நான் கேக்குறேன்.
0: ஓகே, பேர் இல்லாத ஆளுன்னு?
1: ஆமா ஆமா, உங்களுக்கு டைமாக்கும் பேரு.
0: ஓகே ஓகே, அவருக்காக ஸ்பெஷலா டெடிகேட் பண்ணிடலாம். ஓகே, நன்றி
1: நன்றி.
0: ஓகே.

0: சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துருங்க. சென்னை டு சிங்கப்பூர் திரைப்படத்துக்காக நேரம் 1:19.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.66 102.88. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
1: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து

0: எல்லாம் மச்சி மச்சி தலை சுத்தி சுத்தி நல்ல பாடல் கேட்டுட்டு வந்தாச்சு. ஓகே நானும் படிக்கிறேன் ஜியா தான். ஓகே நல்லா தான் இருக்கும், கேட்குறவங்க தான் சொல்லணும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அன்பே சிவம் திரைப்படத்துக்காக வித்யாசாகர் இசைகள் சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது 102.6 இல்லை உங்கள் வசந்தத்தில் மதிய நேர குதூகலம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. 3 மணி வரைக்கும் ஜிஆர் உங்களோட நினைந்திருப்பும் சொஜியார் கூட பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு கால் பண்ணுங்க, பேசலாம். அதே தொலைபேசி இலக்கங்கள் தான் 0127 5001 and 0112 2775 கால் பண்ணலாம். www.facebook.com
1: பேசுங்க.
0: கேட்க முடியல. இப்ப நல்லா இருக்கு. ஓகே ஊர்லாம் எப்படி இருக்கு?
1: ஊர்லாம் சரி, வெயிலா இருக்கு மேடம்.
0: அதுதானே அதிர்ற மாதிரி ரேடியோ போட்டுட்டீங்க, இங்கேயே அதிருது. சரி வெயிலுக்கு என்ன பண்ணலாம்?
1: வெயிலுக்கு என்ன பண்ணலாம், மழை பெய்ஞ்சு இப்ப வெயில் அடிக்குது நல்லா.
0: மழை வந்தாலும் கஷ்டங்கிறீங்க, வெயில் வந்தாலும் கஷ்டங்கிறீங்க. என்னத்த கோட் என்ன சொல்லுவாரு? ரெண்டுமே வேணும்னு சொன்னா நான் என்னது தர, புயல தரவான்னு தான் கேப்பாரு. அவரு பேசிட்டு தெளிவில்லாம இருக்கு. ஓகே நீங்களும் கால் பண்ணலாம். 102.6 102.8 வசனத்தோடு கிணைந்து சூப்பரான பாடலாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. அதே நேரத்தில் நீங்கள் கால் பண்ணும்போது ரேடியோ பண்ணிடுற சத்தத்தை நல்லா குறைச்சி வைங்க. எக்கு அடிச்சிங்கன்னா இங்கே கேட்க இயலாமல் இருக்கும், இங்கே கேட்க இயலான்னு சொன்னால் எங்கேயுமே கேட்க இயலாம மாதிரி இருக்கும். ஓகே நல்ல பாடல்கள்லாம் உங்களுக்கு தந்து கொண்டு இருக்கிறேன். 3 மணி வரைக்கும் ஜியார் கூட நினைந்து பேசலாம், பாட்டு கேட்கலாம். இப்போ
2: நாங்கள்
0: இது பாட்டு தான், இது வந்துட்டு சூப்பரான ஒரு பாட்டு, எல்லாருக்குமே பிடிச்ச பாட்டு. ரஜினி முருகன் திரைப்படத்துக்காக டி இமான இசைகள் பாடல் கேட்கலாம்.
2: இப்போ எங்க அப்பாவுக்கு பிடிக்கல, எங்க ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு சீனா போட்டா விட்டுருவோமா? ஏய் எனக்கு நியாயம் கிடைச்சா உன்னடியே
3: தண்ணிய புடிச்சு வந்து தகராறு பண்றியா?
2: இப்ப சர்பத்தை குடிச்சா தகராறு பண்ணுவாங்க.
3: மரியாதையா போயிரு, இல்ல போலீஸ் கூப்பிடுவேன்.

0: காதல் செய்வது வின் வேலை அப்படின்னு சொல்லிட்டு பாடல் லலித்தோய்ந்தது. சூப்பரான ஒரு பாடல் செல்லமை திரைப்படத்துக்காக நீங்க கேட்டுட்டு வந்திருக்கீங்க. 102.6 உங்க சொந்தத்தின் மதியநேர குதூகலம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இப்போ எங்க கூட பேசுறதுக்கு வணக்கம் மஜித்.
1: வணக்கம் அன்பான ஜிஆர் மேடம், நாங்க கம்பாயில இருந்து அப்துல் மஜித் பேசுறேன்
0: மேடம். மஜித் எப்படி இருக்கிறீங்க மஜித்?
1: நல்ல சோமா இருக்கிற மேடம், நீங்க எப்படி சோமா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். வாழ்க்கையில எப்படி போயிட்டு இருக்கு?
1: நல்ல சந்தோஷமா போய்கொண்டிருக்கீங்க மேடம், ஒரு இதுவும் இல்ல, பிரச்சனையும் இல்ல.
0: சந்தோஷம் சந்தோஷம், ஓகே. அப்புறம் வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
1: எல்லாம் நல்லா இருக்காங்க மேடம், எல்லாம் நல்லா இருக்காங்க.
0: வேலையில நல்லா போயிட்டு இருக்கா?
1: நல்லா போயிட்டு இருக்கு மேடம்.
0: சரி, பாடலாம் பிடிச்சிருக்கு தானே?
1: அருமையான பாடல்கள், நல்ல பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்க.
0: என்ன பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு?
1: எல்லா பாட்டும் என்ன பிடிச்சிருக்கு, எதை பாட்டும் சொல்லல, எல்லா பாட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: அதுதானே, எந்த பாட்டு நான் சொல்ல, எல்லாம் பிடிச்சிருந்தா எதைத்தான் சொல்ல. இதே மாதிரி கல்யாணத்துக்கு எல்லாரும் இதே மாதிரி அழகா வரிசையா கொண்டாந்து வச்சா எல்லா பொண்ணும் எனக்கு பிடிச்சிருக்கு, எதை நான் கல்யாணம் கட்டுறா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இல்லையா? அதுல ஒன்றத்தான் செலக்ட் பண்ணணும்.
1: உங்களுக்கு
0: பிடிச்சது எங்களுக்கு பிடிக்கும். ஓகே, இப்பவும் ஒரு நல்ல பாட்டு கேட்டுட்டு வரலாம். இந்த பாட்டுக்கு நல்ல சவுண்ட கூட்டிட்டு டான்ஸ் பண்ணனும், சரியா?
1: கண்டிப்பா.
0: யாரெல்லாம் இருக்கிறாங்க
1: பாடலை கேட்பதற்கு மேடம்? தோப்பூர் அன்பான ஆசிரியர் ஹனிபா சார் அவர்களுக்கும், தோப்பூர் அன்பான தம்பி மொய்டீன், கொழும்பு பயனாளர்களுக்கு அன்பான சகோதரி மும்தாஜி பேகம், அவரது கணவர் முகமது சயித் சில்லம்மாளுக்கும், அன்பான வசந்தம் நேயர் வத்தல் ஐயா கண்ணு, முக்கியமாக மாவனலை சகோதரி நிஷா குடும்பத்தாருக்கும், சிரிப்புக்கு சொந்தக்காரி சகோதரி அருள்மொழி அருள்மொழிக்காவும், தம்புள்ள ரஹ்மா குடும்பத்தையும் சேர்த்துக்கொண்டு நீங்க தரும் பாடலை கேட்போம். வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி, வணக்கம்.
0: வணக்கம். அடுத்த முறை மறந்துடாம டான்ஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கறது சொல்லுங்க.
1: இதே
0: மாதிரி நீங்களும் கால் பண்ணுங்க, பேசலாம். ஜியரக்குடன் 3 மணி வரைக்கும் நான் இருப்பேன். இப்ப பாட்டு கேட்கலாம்.

0: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பாக மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம். ஜூலை மாதம் 9ஆம் திகதி வெளிமட தேசிய பாடசாலையில் காலை 7 மணி முதல்.
1: தேக்கியா தேக்கியா பாதுகாப்பான பயணத்திற்கு.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: தீயில
2: குளிக்கணுமா? தீ குளிக்க நான் தயாரா இல்ல. திரி போட்டு எண்ணெய் போட்டா தாயா விளக்கெறியும், எரிச்சாலே எரியது மனசு மட்டும்தான். நீ நெனப்போட விளையாடுவேன், நான் நெருப்போட விளையாடணுமா?
3: மூணு மாசம் பிரிஞ்சதுனாலே நடத்த கெட்டவனு என்ன சந்தேகப்படுற நீ?
2: உங்க அப்பா செத்து 15 வருஷம் ஆகுது, இந்த வீட்டை தவிர சொத்து சுகம் ஏதாவது இருக்கா? எப்படி வளர்த்த உங்க அம்மா? புருஷனை காப்பாத்தணும்னு நான் போராடின மாதிரி தானே பிள்ளைங்களை காப்பாத்தணும்னு அவ போராடிப்பா? அவளும் தான் எல்லாரே மாதிரி ஒவ்வொரு நாள் ராத்திரி படுத்து எந்திரிக்கிறா. பிடிச்சு எந்திரிக்கும் போது அவ படுக்கையில மட்டும் ஏதாவது பணம் இருந்ததா?
4: என்னையா பதில காணோம்? திரும்பவும் சொல்றேன், நான் நீர்ல கரைவேன், வெறுப்புல உருகுவேன், தப்பான வார்த்தைய மட்டும் தாங்கிக்கவே மாட்டேன். அப்பனுக்கு புள்ளை அடையாளம் தெரியலங்கிறதுக்காக தப்பான புள்ளை ஆயிடுமா? நீ எந்த நாட்டுக்கு ராஜாவா இருந்தாலும் சரி, எனக்கு கவலை இல்லை, நான் போறேன். நீ யோ இஷ்டப்படி, உங்க அம்மா இஷ்டப்படி, யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க. ஆனா உன்னை நம்பி வர்றவளை மட்டும் என்னைக்குமே சந்தேகப்படாதே. படி தாண்டின பத்தினி இல்லைங்கிறது பழைய கதை. படி தாண்டினாலும் பத்தினி பத்தினி தான்.
5: இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் நடிகை ரேவதி ஒரு கைதியின் டைரி திரைப்படத்துக்காக பாடல் வருகிறது. இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே ஆக

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்
1: அட்ரஸ் இல்லாம அட்வைஸ் பண்ணுவோம் சங்கம் கட்டின பார்ட்டி.

சூப்பரான ஒரு பாடல் கலகலப்பு திரைப்படத்துக்காக நீங்க கேட்டுட்டு வந்திருக்கீங்க. நீங்க கேட்டுட்டு வசந்தத்தின் மாதிரி குதுகல முக்கியமான ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தணும் என்ன அப்படின்னு சொன்னா, வீதி விபத்துகள் தொடர்பில் மாணவர்களை தெளிவூட்டக்கூடிய டேக் கேர் வேலி திட்டமானது இரண்டாம் கட்டமாக தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடசாலைகளிலும் இந்த வீதி விதிமுறைகள், வீதி தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டங்கள், குறு நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவங்களோடு பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது, விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இது எதிர்காலத்தில் இந்த வீதி விபத்துக்களை முற்றாக தவிர்க்க முடியாது, குறைத்துக் கொள்ளலாம். எனவே எதிர்கால சந்ததிகளுக்கு இந்த வீதி விதிமுறைகளை சரியா தெரிஞ்சா விபத்துக்கள் இருந்து குறைத்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அஞ்சலி வழங்கிக் கொண்டிருக்கிறாங்க சுயாதீன தொலைக்காட்சியான ITN, அதே போல வசந்தம் எஃப்எம், வசந்தம் டிவி, லக்கண்ட எஃப்எம் அல்சனையுடன் இந்த நிகழ்ச்சி திட்டம் கிளீன் ஸ்ரீலங்காவின் டேக் கேர் வேலை திட்டத்தின் கீழூடாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மனிதர்களாம் நீங்க கேட்டிருக்கிறது மதிய நேர குதுகலம்.

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM வழுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: தெங்கு அபிவிருத்தி மற்றும் பெருந்தோட்ட அபிவிருத்தி அமைச்சின் முன்னாள் அமைச்சர் ஜெகத் புஷ்பகுமார ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று காலை லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவின் விசாரணை அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட ஜெகத் புஷ்பகுமார கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: ஹோமஸ் ஜலசந்தியில் 3 வணிக கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு பதிலடியாக பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்காவின் 85 ராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் மேற்கொண்ட தாக்குதல்கள் இரு நாடுகளுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிய செயல் என அமெரிக்கா மத்திய கட்டளை தலைமையகம் குற்றம் சுமத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் கட்டளை மையங்கள் ஹோமஸ் நீரிணை பகுதியில் இருந்து ஈரானின் 60 மேற்பட்ட சிறிய ரக படகுகள் உட்பட 80 அதிகமான இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. எமது அடுத்த மணித்தியால செய்தியை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000

0: பியார் பிரேம காதல் திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. இவனுடைய இசைகள் நீங்களும் இணைந்திருக்கலாம் உங்க வசந்தத்தின் மதிய நேர குது கலத்தோடு. ஓகே, இந்த மனத்தி காலத்துல யார் எங்க கூட பேச போறாங்க அப்படின்னு சொன்னா விஸ்வநாத் வந்திருக்கிறார். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: இந்த
0: உச்ச வெயில்ல அந்த பக்கம் வெயில் தானே எடுத்துட்டு போங்க, கொஞ்சம் காசு கம்மி பண்ணுங்க. சரியா? சரி, ஓகே. பாட்டு கேக்கலாம், யாரெல்லாம் இருக்கிறாங்க? நாங்க அடுத்த ஒரு பாட்டு கேட்டுட்டு வரப்போம். இதே மாதிரி நீங்களும் கால் பண்ணுங்க, ஜிஆர் கூட பேசலாம். 1 மணி வரைக்கும் நான் இருப்பேன். சோ கால் பண்ணுங்க, அதே தொலைபேசி இலக்கங்கள் தான். பேஸ்புக் கூட அமைந்து கொள்ளலாம்.

0: ஐடெக் சீல் கோட்ட பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. ரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து ரைடெக் சீல் கோட்.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: எல்லாரும் ஓப்படுங்க பாடலை கேட்டுட்டு இருக்கிறீங்க. எல்லாரும் சூப்பரான ஒரு பாடல் ஜெமினி திரைப்படத்துக்காக நீங்க கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க கேட்டுட்டு வசந்தத்தின் மதியர குதுகலம். இப்ப இங்க கூட பேசுறதுக்கு யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? பழங்காலத்து நடிகை இருந்தா தெரியும்
1: தானே?
0: பழைய படம் எல்லாம் பாப்பீங்களா?
1: பழைய படம் பாத்திருக்கேன்.
0: அப்ப மறந்திருக்கு நினைக்கிறேன்.
1: சாப்பிட்டீங்களா?
0: என்ன ஸ்பெஷலா சமைப்பாங்க வீட்ல எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரி?
1: ராஜலட்சுமி
0: அழகு சுந்தரம் ஐயா வந்திருக்கிறாரு பங்குடாவலில இருந்து, அம்மன்புரம் செங்கல் அடி சுரேஷ் அன்பான மதி வணக்கம் அப்படின்னு சொல்லிருக்காங்க, தவமணி தயாளினி சர்ஜன் எல்லாருக்காகவும் பாழ்த்தாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க, மனசுக்கா வந்திருக்கிறாங்க. ஹாய் சொல்லு இனி அன்பான மதிய வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? மதிய நேரக்குதுக்கலம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். ரம்படு ஜெயகாந்த் சொல்ல இருக்கிறாரு. இதே போல அன்பான வணக்கம் சொல்லி வர்ஷாத் வந்திருக்கிறாரு. டிகோயா தினேஷ் வந்திருக்கிறார். அன்பான வணக்கம் நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா போது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சாமி மலையிலிருந்து இந்த கலை அரசும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. ஓகே, கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ரசலக்கமக்கு சில ராஜா இணைந்திருக்கிறாரு. இதே போன்று மதிய நேர வணக்கம் அக்கா அருண், அதே போல விவேக், லசிதா, வசந்தோடு இணைந்து கொழும்பிலிருந்து கழுத்துறையை நோக்கி புறப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அருண். ஓகே ஓகே, சேஃபா பயணிங்க. இருவருக்கும் மதிய வணக்கம். வாழ்த்துக்கள். சந்தோஷமான வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேன் வந்திருக்கிறாரு. கொழும்பு 15 மோதிர தர்ஷி குணசேகர நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. விஜயகுமார் அன்பான வணக்கம் சொல்லி வந்திருக்கிறாங்க. எல்லோரையும் இணைத்து அடுத்த சூப்பரான ஒரு பாடல். இந்த பாடல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாடல். ஓகே, என்ன பாடல் அப்படின்னு சொன்னால் நிமிர் திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டே இருங்க. நேரம் 2:22 கேட்டுட்டு இருக்கிறது மதிய நேர குதுகலம். உங்க வசந்தத்தோடு இணைந்து

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைட்டெக்ஸ் ஆன்டிகரோசிவ்.
4: இந்த வராரு பிராண்டட் இன்ஜினியர் தர.
5: என் முதலாளி அப்படி சொல்றீங்க?
4: என்ன, நீங்க கட்டிருக்க வச்சா இருக்கலாம், சர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க தர, என்ன வேணும்?
5: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஐ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
4: என்ன பிராண்ட்?
5: நல்ல பிராண்ட் ஒன்று.
4: ஐயோ தர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கிற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
5: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல். ஜிஐ பாக்ஸ் பார்.
6: இது மக்கள் சூடிய மகுடமே.
3: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: பொண்ணுங்களா செல்லுங்களா, ஓகே நல்ல பாட்டு கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. கருப்பு திரைப்படத்துக்காக நீங்க கேட்டிருக்கிறது சூப்பரான பாடலாம் மொழி தோய்ந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் மழை பயன்படுத்தலாம் எங்க இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, பேசலாம். ஜியாருடன் 3 மணி வரைக்கும் நான் இருப்பேன். சோ கால் பண்ணுங்க. வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் 0112-7755-001 அதே போல 0112-7755-1111 கால் பண்ணலாம். எங்க இருந்தாலும் சரி, அந்த இடத்துல இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அப்படி அப்படி இருந்துக்கங்க. பேஸ்புக் பக்கம் வந்து கமெண்ட் பண்ணி வச்சிருங்க. நிகழ்ச்சியில் எடுத்துக்கொள்வதற்கு நான் தயாரா இருக்கிறேன். இப்ப எங்க கூட பேசுறதுக்கு யார் வந்திருக்காங்க சொல்லி பாக்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? ஹலோ, ஹலோ. சரி, ஓகே, அவர் வந்து வேகத்துல போயிட்டாரு. இப்ப இங்க கூட பேசுறதுக்கு இன்னொருத்தர் இருக்கிறாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? பேர்வலையில இருந்து. ஓகே, சத்தமா பேசலாமே. ஏதோ வெக்கப்பட்டு பேசுற மாதிரி இருக்கு. சரி, ஓகே, சாப்பிடுறீங்களா?
2: சாப்பிட்டேன்.
0: ஓகே, அப்ப அந்த எனர்ஜிக்கு கான்ல என்ன சாப்பிடுங்க? சரி, ஓகே, பாலம் பிடிச்சிருக்கா? ஓகே, பாட்டு கேப்போமா? யாரெல்லாம் இருக்கிறாங்க பேரை சொல்லுங்க பாக்கலாம். பாட்டு கேட்டுட்டு வர போகும் சூப்பரான பாடல் அடுத்த முறை இருக்கிறது.

0: திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம்
1: ஒரு பொண்ணுக்கு ஒருத்தனை பிடிக்கலனா கடைசி வரைக்கும் பிடிக்காது. எவ்வளவு அன்பு நடந்துட்டாலும் பிடிக்காது. ஆனா ஒருத்தனை பிடிச்சிச்சுன்னா அவனோட ஒவ்வொரு அசைவையும் ரசிப்பான். கடைசி வரைக்கும் அவனதான் மனசார நினைச்சுப்பான்.
2: இந்த வசனத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஆக சிறப்பு கொண்டிருக்கின்றார். இன்று பிறந்த நாளை கொண்டாடும் நடிகை ரேவதி வரும் பாடல் இது. புன்னகை மன்னன் திரைப்படத்துக்காக இளையராஜாவின் இசை.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

இந்த அதான் போறேன். ஒலிக்க ஆரம்பிக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியில இருந்து விடைபெற போகின்றோம். தொடர்ந்து நீங்க போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தோது வழங்க உங்களுடன் ஆனந்தி கிடைந்திருப்பாங்க. இந்த நாளில் இணைந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளை வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆர். தொடர்ந்தும் வசந்தத்தோடு கிடைந்திருங்கள். ஸ்டே டியூன் மக்களே.

0: பொன் செல்வ புதையில் தேசிய லோத்தர் சபை.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: இலங்கையில் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கான அனுமதியை மட்டுப்படுத்துவது அல்லது தடை செய்வது குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்தி வருவதாக பிரதமர் ஹரினி அமரசூரிய இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இந்த யோசனை தொடர்பாக சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையுடன் கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த முயற்சியை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக அரசாங்கமும் வேர்ல்ட் விஷன் அமைப்பும் இணைந்து விசேட வேலைத்திட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார். யுக்ரைன் ஜனாதிபதி ஒலாடிமிர் ஜெலன்ஸ்கி 3 முக்கிய நாடுகளுடன் புதிய ஆளில்லா விமான தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஒப்பந்தங்களில் கையொப்பமிட்டுள்ளார். டென்மார்க், எஸ்தோனியா மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளுடன் இந்த ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டுள்ளன. இதன் மூலம் யுக்ரைன் இதுவரை மொத்தம் 9 நாடுகளுடன் இத்தகைய ஆளில்லா விமான ஒப்பந்தங்களை நிறைவு செய்துள்ளது. துருக்கியின் தலைநகர் அங்காராவில் நடைபெற்று வரும் நேட்டோ உச்சிமாநாட்டிற்கு மத்தியில் யுக்ரைன் ஜனாதிபதி இந்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளார்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: அனுசரணை வழங்கிய 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது. ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையில் தேசிய லோத்தர் சபை.
3: The best live music streaming in Sri Lanka.

நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கங்கள். தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோட. 5 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. உலகத்துல என்ன நடக்குது, உள்நாட்டுல என்ன நடக்குது, வெளிநாட்டுல என்ன நடக்குது, எல்லா அப்டேட்டையும் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து 5 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இலங்கையில் பலராலும் பேசப்படுற ஒரு விடயமாக மாறி இருக்கக்கூடியது வந்து நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அந்த மோதல் தான். இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் உயிரிழந்த சிறை அதிகாரிகளின் உடல்கள் வந்து இன்று காலையில் வந்து ஊர்வலமாக வெளிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டு வரப்பட்டு அதிகாரிகளுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திய பின்னர் வந்து உடல்கள் வந்து அவர்களது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்படவுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல் சம்பவத்தை தொடர்ந்து பூசா சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட கைதி ஒருவர் வந்து உயிரிழந்திருக்காரு. திடீர் உடல்நலை குறைவு காரணமாக குறித்த கைதி வந்து காலி கரப்பேட்டிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் வந்து உயிரிழந்துள்ளதாக செய்திகள் வந்து வெளியாகியிருக்கு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இலங்கையில் வந்து இந்த வருடம் பதிவான மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை வந்து 63,839 அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவினர் வந்து தெரிவித்திருக்காங்க. நேற்றைய தினம் வரை கிடைக்கப்பெற்ற தரவுகளின் படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நாடு முழுவதும் டெங்கு தொற்றினால் வந்து 42 பேர் வந்து உயிரிழந்துள்ளதாகவும் வந்து தெரிய வந்திருக்கு. அதே நேரம் வத்தலையில் எத்திரமுள்ள பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதலின் போது வந்து 34 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் வந்து 2.325 கிலோகிராம் ஹெரோயினுடன் சிறப்பு அதிரடி படையினால் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. கைது செய்யப்பட்ட ஹெரோயின் சந்தையின் பெறுமதி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 3 கோடிக்கும் அதிகமாக இருக்கும் என வந்து காவல்துறையினர் வந்து தெரிவித்திருக்காங்க. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வந்து மேலதிக விசாரணைகளுக்காக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் வந்து தெரிவித்திருக்காங்க. தொடர்ந்து வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போறீங்க. 5 மணி வரைக்கும் 102.6 102.8 அலைவரிசையினூடாக

0: Streaming in Sri Lanka. Wasantham FM 102.6, 102.8.
1: பேக்கே பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பாக மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூலை மாதம் 9ஆம் திகதி வெளிமட தேசிய பாடசாலையில் காலை 7 மணி முதல்.
0: பாதுகாப்பான பயணத்திற்கு
2: மக்கள் சூடிய மகுடமே
0: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

கனவே கலையாதே திரைப்படத்திற்காக தேவாவின் இசையில் ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வெளிநாட்டு ஒருவருக்கு வந்து 2 கோடி ரூபாவுக்கு விற்பனை செய்வதற்கு தயாராக இருந்த 2 வளம்புரி சங்குகளுடன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சந்தேக நபர் ஒருவர் வந்து போலீசார் விசேட அதிரடி படையினால் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. கென்யா மாஞ்சோலி பகுதியில் இருந்து நிலாவெளிக்கு எடுத்து செல்ல தயாராக இருந்த நிலையில வந்து குறித்த வளம்புரி சங்குகள் வந்து கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இணையவழி மோசடி இணையவள மோசடிகள் குறித்து பொதுமக்கள் விழிப்புடனுடன் இருக்குமாறு இலங்கை மத்திய வங்கி அவசர எச்சரிக்கை வந்து விடுத்துள்ளது. மத்திய வங்கியின் மோசடிக்கு ஆளாகாதீர்கள் என்ற விழிப்புணர்வுடன் பிரசாரத்தின் கீழ் வெளிப்பட்டுள்ள செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1 மணி நேரத்திற்கு கணக்கு முடக்கப்படும் என்பது போன்ற செய்திகளை அனுப்பி மோசடியாளர்கள் மக்கள் சிந்திப்பதற்கு அவகாசம் தராமல் அவசரமாக செயல்பட்டு தூண்டுவதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மோட்டார் வாகன பதிவு திணைக்களம் அதிகாரிகளுடன் கூட்டு சேர்ந்து சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட 2 வாகனங்களை பதிவு செய்ய சம்பவத்துடன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சந்தேக நபர் ஒருவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. அதிகாரிகளுடன் கூற்று சேர்ந்து சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட 2 வாகனங்கள் மோட்டார் வாகன பதிவு திணைக்கள கணினி அமைப்பில் உள்ளீடு செய்து மோசடியில் செய்த சந்தேக நபர் ஒருவர் வந்து லஞ்ச ஆணைக்குழுவினால் நேற்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கைது செய்யப்பட்டுள்ளதாக வந்து தகவல் வெளியாகி உள்ளது. தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக

வழி திரைப்படத்திலிருந்து தேவாவின் இசையில் ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோட அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இலங்கையில் காலி மஹமுதர பகுதியில் புதிய சிறைச்சாலை ஒன்றை நிறுவ அரசாங்கம் விசேட வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளது. சிறைச்சாலைகள் கட்டளை சட்டத்தின் இரண்டாம் கட்ட பிரிவின் கீழ் அமைச்சர் வழங்கப்பட்டுள்ள அதிகாரிகளுக்கு இணங்க நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் அர்ச்சன நாணயக்காரவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் கையொப்பமிடப்பட்டுள்ளதாக வெளிவந்துள்ளது. இந்த வர்த்தமானி அறிவித்தலின்படி புதிய சிறைச்சாலையானது மஹமுதர சிறைச்சாலை எனவும் பெயரிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 2026 ஆண்டுக்கான கல்வி பொது சாதாரண தர பரீட்சைக்கு தோற்ற உள்ள பாடசாலை மற்றும் தனிப்பட்ட விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டு வருவதாக பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. விண்ணப்பிக்கும் காலம் வந்து 2026 ஜூலை மாதம் 3 திகதி முதல் ஜூலை மாதம் 23 திகதி நள்ளிரவு 12 மணி வரை விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்பிக்கும் முறை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆன்லைன் இணைய வழி மாத்திரமே விண்ணப்பிக்க முடியும் எனவும் சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரம் கடந்த வருடம் ஏற்பட்டுள்ள தித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒட்டுமொத்தமாக 12,000 மற்றும் 341.5 மில்லியன் ரூபாய் இழப்பீடு தொகையை வழங்க வைக்கப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் விவசாய காப்புறுதி சபை வந்து அறிவித்தல் விடுத்துள்ளது. அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 2006 இடம்பெற்ற மனித படுகொலை சம்பவம் தொடர்பாக 7 பேருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. குறித்த வழக்கு தொடர்பாக விசாரணைகள் நிறைவடைந்த நிலையில் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு 7 குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதித்துள்ளது. நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. தொடர்ந்து போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போறீங்க. 102.6, 102.8 அலைவரிசையினூடாக அந்த நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு முக்கியமான ஞாபகப்படுத்தல் கூட இருக்கின்றது. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் வந்து ITN லக்கண்ட வசந்தம் FM வசந்தம் TV இணைந்து 2வது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் TKR வேலை திட்டமானது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மாணவர்களை தெளிவுபடுத்தும் முகமாக வீதி விபத்து சம்பந்தமாக ஒரு வேலை திட்டமானது இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் மையமாக கொண்டு ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பில் இந்த வேலை திட்டம் நடைபெற்று வருகிறது.

0: Streaming in Sri Lanka. Voice of the FM, 102.6, 102.8. இறை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: இல்லடி, நடத்த கட்டோட நாலு பேர் சொல்றாங்களே, அதுக்கு பதில் சொல்லாம எங்க போறேன்?
2: தீயில குளிக்கணுமா? தீ குளிக்க நான் தயாரா இல்ல. திரி போட்டு எண்ணெய் போட்டா தாயா விளக்கெறியும், எரிச்சாலே எரியது மனசு மட்டும்தான். நீ நெனப்போட விளையாடுவேன், நான் நெருப்போட விளையாடணுமா? மூணு மாசம் பிரிஞ்சதுனாலே நடத்த கெட்டவனு என்ன சந்தேகப்படுற நீ? உங்க அப்பா செத்து 15 வருஷம் ஆகுது, இந்த வீட்டை தவிர சொத்து சுகம் ஏதாவது இருக்கா? எப்படி வளர்த்த உங்க அம்மா? புருஷனை காப்பாத்தணும்னு நான் போராடின மாதிரி தானே பிள்ளைங்களை காப்பாத்தணும்னு அவ போராடிப்பா? அவளும் தான் எல்லாரே மாதிரி ஒவ்வொரு நாள் ராத்திரி படுத்து எந்திரிக்கிறா. பிடிச்சு எந்திரிக்கும் போது அவ படுக்கையில மட்டும் ஏதாவது பணம் இருந்ததா? என்னையா பதில காணோம்? திரும்பவும் சொல்றேன், நான் நீர்ல கரைவேன், வெறுப்புல உருகுவேன், தப்பான வார்த்தையை மட்டும் தாங்கிக்கவே மாட்டேன். அப்பனுக்கு புள்ளை அடையாளம் தெரியலங்கிறதுக்காக தப்பான புள்ளை ஆயிடுமா? நீ எந்த நாட்டுக்கு ராஜா வந்தாலும் சரி, எனக்கு கவலை இல்லை, நான் போறேன். நீ யோ இஷ்டப்படி, உங்க அம்மா இஷ்டப்படி, யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க. ஆனா உன்னை நம்பி வர்றவளை மட்டும் என்னைக்குமே சந்தேகப்படாதே. படி தாண்டினா பத்தினி இல்லைங்கிறது பழைய கதை. படி தாண்டினாலும் பத்தினி பத்தினி தான்.
3: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய நாள் பிறந்த தினத்தை கொண்டாடும் நடிகை ரேவதி ஒலிக்கும் பாடல் இது. புன்னகை மன்னன் திரைப்படத்திற்காக

0: செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தனது பதவிக்காலத்தில் மேற்கொண்ட லண்டன் பயணத்தின் போது அரசு நிதியை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியதாக கூறப்படும் வழக்கு இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன்படி குறித்த சம்பவம் தொடர்பான அனைத்து விசாரணைகளும் நிறைவடைந்துள்ளதாகவும் அதற்கான கோப்புகள் சட்டமாதிபரின் ஆலோசனையை பெறுவதற்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தது. சட்டமாதிபரின் ஆலோசனைக்கு அமைய குறித்த வழக்கினை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 30 தேதி வரை ஒத்திவைக்குமாறு நீதவான் பசன் அமரசேன உத்தரவிட்டார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க ஆகியோர் மீது அரசு நிதியை பயன்படுத்தி தனிப்பட்ட பயணத்தை மேற்கொண்டமை மற்றும் 1.5 கோடி ரூபாவுக்கும் அதிகமான நட்டத்தை அரசுக்கு ஏற்படுத்தியமை தொடர்பில் இந்த குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். நேற்று உச்சிமாநாட்டில் ஊடகவியலாளர்களிடம் கருத்து வெளியிட்ட போதே அவர் நான் இனி அவர்களுடன் எவ்வித பேச்சுவார்த்தையை நடத்த விரும்பவில்லை என கூறப்பட்டுள்ளார். என்னை பொறுத்தவரை அது முடிந்துவிட்டது. அவர்களுடன் பேசுவது நேரத்தை வீணடிக்கும் செயல். அவர்கள் பொய்யர்கள் என்றும் டிரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார். இருதரப்பு பேச்சுவார்த்தையாளர்களும் பேசலாம், ஆனால் அவர்கள் தங்கள் நேரத்தை வீணடிப்பதாகவும் டிரம்ப் கூறியுள்ளார். எமது அடுத்த மனித செய்தியினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: செய்திகளுக்கு அனுசரணையை வழங்கிய 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது. ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சப்
3: The best live music streaming in Sri Lanka.

திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடலோடு சந்தோஷமாக அப்படியே இரண்டாவது மணித்தியாலத்துக்குள்ளேயும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். அந்த வகையில் சீனாவில் வரலாறு காணாத கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கின் காரணமாக இதுவரை 20 பேர் வந்து உயிரிழந்துடன் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இருப்பிடங்களை விட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். கனமழை மற்றும் புயல் காரணமாக 20-க்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து முற்றிலும் இடிந்து விழுந்துள்ளது. சுமார் 4,800 வீடுகள் பலத்த சேதமடைந்துள்ளதுடன் சீனாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 62-க்கும் மேற்பட்ட முக்கிய நதிகளில் வெள்ளப்பெருக்கு நீர் வந்து அபாய கட்டத்தை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கிறதாகவும் தெரிய வந்துள்ளது. அந்த வகையில் ரஷ்யாவின் நிழல் கடற்படையைச் சேர்ந்த 12 எண்ணெய் கப்பல்களை வந்து கடந்த 2 நாட்களில் வந்து யுக்ரைன் ட்ரோன்கள் தாக்கியுள்ளதாக கியூப் ராணுவம் வந்து தெரிவித்துள்ளது. அசோ கடலில் சர்வதேச சடைகளுக்கு உட்பட்ட குறித்த 8 கப்பல்களையும் தாக்கியதாக யுக்ரைன் வந்து தெரிவித்திருக்கு. அந்த கப்பல்கள் ஒவ்வொன்றும் சுமார் 7,000 மெட்ரிக் டன் எடை கொண்டவையாகவும் இருக்கின்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரம் பாகிஸ்தானின் சரக்கு விமானம் ஒன்று காணாமல் போனதாக பாகிஸ்தான் விமான போக்குவரத்து அதிகாரிகள் வந்து தெரிவித்திருக்காங்க. விமானத்தில் வந்து 5 பயணிகள் உள்ளதாகவும் தெரிய வந்திருக்கு. காணாமல் போன விமானத்தை கண்டறிய பல்வேறு அமைப்புகள் மூலம் கடலில் தேடுதல்கள் மற்றும் மீட்பு பணிகள் தொடங்குவதாகவும் கூறியிருக்கிறது தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போறீங்க. 5 மணி வரைக்கும் 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக

0: FM.
1: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
2: 20 வருடத்துக்கு மேல இருக்கும் நினைக்கிறேன்.
3: மெல்வா QST குவாலிட்டியால தான்.
1: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
2: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
4: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
3: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு, நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பொதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து. நோ லீக் பூசினால் நோ லீக் தான்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பாக மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூலை மாதம் 9ஆம் திகதி வெளிமட தேசிய பாடசாலையில் காலை 7 மணி முதல்.
5: பாதுகாப்பான பயணத்திற்கு இலங்கையின் 9 மாகாணங்களில் 102.6

0: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.
1: ஒரு அடர்ந்த காட்டிற்குள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு அழகான மயில் வந்து இறந்திருக்கு. தோகை வண்ணங்கள் எவ்வளவு பிரமாதமாக இருந்தாலும் அந்த மயிலுக்கு வந்து ஒரு பெரிய கவலை, அதன் குரல் மட்டும் ரொம்ப குறுகுறவென்று அசிங்கமாக இருக்கிறது என்று. ஒரு நாள் மரத்தில் அமர்ந்து இனிமையாக பாடிக்கொண்டிருந்த ஒரு குயிலை பார்த்து மயில் குரலை கேட்டு பொறாமைப்பட்டு, கடவுள் எனக்கு இவ்வளவு அழகான தோகையை தந்துவிட்டு குரலை மட்டும் ஏன் இப்படி படைத்து விட்டான் என்று வருத்தத்தோடு அழுது கொண்டிருந்தது. அப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்கு வந்த ஒரு வயதான ஆந்தை மயிலின் அருகில் வந்து அமர்ந்து மயில் அழுவதை பார்த்துவிட்டு, மயிலை ஏன் அழுகிறாய் என்று கேட்டது. மயில் தன் கவலையை சொன்னது. அதற்கு அந்த குயில் குரலை பார், எவ்வளவு இனிமையாக இருக்கின்றது, ஆனால் என் குரல் மட்டும் ஏன் இப்படி இருக்கின்றது என்று கவலைப்பட்டது. அதற்கு ஆந்தை சிரித்து கொண்டே சொன்னது, மயிலே, இயற்கையின் படைப்பில் எல்லாமே தனித்துவமானது. கடவுள் அதிசயமான அழகையும் நடனமாடும் திறனையும் கொடுத்திருக்கிறார். குயிலுக்கு நல்ல குரல் வளம் கொடுத்திருக்கிறார். கழுகுக்கு கூர்மையான பார்வையையும் வேகத்தையும் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கிறது. உன்னிடம் இல்லாத ஒன்றை நினைத்து வருந்துவதை விட்டுவிட்டு உன்னிடம் இருக்கும் அழகையும் திறமையையும் எண்ணி பெருமைப்படு, அதுவே உனக்கு மகிழ்ச்சியை தரும் என்றது. ஆந்தை சொன்னதை கேட்ட மயில் தன் தவறை உணர்ந்து அன்றிலிருந்து அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படும் எண்ணத்தை நிறுத்திவிட்டு தான் அழகான தோகையை விரித்து மகிழ்ச்சியோடு வாழத் தொடங்கியது. இதுல இருந்து என்ன நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு கிடைக்காத ஒன்றை நினைத்து ஏங்குவதை விட நம்மிடம் இருக்கும் திறமைகளை வைத்து மகிழ்ச்சியாக வாழ பழக வேண்டும். ஒப்பிடத் தொடங்கினால் மகிழ்ச்சி காணாமல் போய்விடும். நமக்குள் இருக்கும் திறமையை வைத்து நாம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ தொடங்க வேண்டும்.

நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடலோடு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் ஈரானின் ஐக்கிய அரபு அமீரகம் வந்து விமர்சித்துள்ளது. சர்வதேச நீர்வழி பாதையில் வந்து வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்திய கண்டனம் தெரிவித்த அமெரிக்கா நேற்று இரவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 80க்கும் மேற்பட்ட ஈரானி இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாக ஈரானும் பஹ்ரான் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. இந்த சம்பவம் தற்போது மீண்டும் மத்திய கிழக்கில் வந்து பதற்றத்தை அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் ஒப்பந்தத்தை மீறிய ஈரானின் செயலை ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் வந்து கடுமையாக விமர்சித்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அமெரிக்காவின் ஃபினிக்ஸ் நகரில் உள்ள ஒரு வீட்டில் வந்து நீச்சல் தொட்டியில் வந்து 18 மாத குழந்தை ஒன்று மயங்கி விழுந்தது. உடனே மீட்கப்பட்ட அந்த குழந்தை வந்து வைத்தியசாலைக்கு பரிசோதனைக்காக எடுத்து செல்ல போது அப்போது வைத்தியர் வந்து குழந்தை இறந்து விட்டதாக அறிவித்திருக்காரு. இதனை அடுத்து குழந்தையின் உடல் வைத்தியசாலையில் பிணவறைக்கு கொண்டு செல்லப்பட்டது. சுமார் 5 மணி நேரத்திற்கு பிறகு அதிகாரிகள் முன்னிலையில் உடற்கூறுவு செய்வதற்காக வந்த வைத்தியர்கள் வந்து அந்த குழந்தையின் மூச்சு விடுவதை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. உடனே மற்றொரு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அந்த குழந்தை தீவிர சிகிச்சையின் பின் அதிசயமாக உயிர் பிழைத்துள்ளது. வைத்தியரின் அஜாக்கிரதையால் வந்து இந்த சம்பவம் வந்து அங்கு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஈரானின் மறைந்த உச்ச தலைவர் காமோனியின் இறுதி ஊர்வலம் நிகழ்வில் வந்து ஈராக்கிய புனித நகரமான இன்று வந்து அடக்கம் செய்ய உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இதே மாதிரியான தகவல்களோடு தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் எஃப்எம்
2: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பாக மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூலை மாதம் 9ஆம் திகதி வெளிமட தேசிய பாடசாலையில் காலை 7 மணி முதல்.
3: பாதுகாப்பான பயணத்திற்கு

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின்
1: உங்களுக்கு என்ன பிடிக்கலாம் கூட பரவாயில்ல, என்னால தாங்கிக்க முடியும். ஆனா உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்குதான் மனசு இல்லதான்

ஒழிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நீங்கள் தொடர்ந்து வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி அனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

0: 2.8 வசந்தம் FM அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மணித்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: தமட்டகொட பேலியகொட பிரதான வீதியின் கிரேன் பாஸ் பகுதியில் கொள்கலன் லொறையொன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதனால் அந்த வீதியுடனான இருவழி போக்குவரத்தும் தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விபத்து காரணமாக வாகனங்கள் மாற்று வீதிகளுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் குறித்த வீதியுடனான போக்குவரத்தை வழமைக்கு கொண்டு வரும் பணிகள் தற்சமயம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர்.
0: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
2: பஹ்ரைன் மற்றும்

0: வர்த்தக பாதைகள் மற்றும் எரிசக்தி விநியோகத்துக்கும் அச்சுறுத்தலாக இருப்பதாக எச்சரித்துள்ளது. நிலைமையை மேலும் தீவிரப்படுத்தாமல் அனைத்து தரப்பினரும் கட்டுப்பாட்டுடன் செயற்பட்டு ராஜதந்திர பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் என்றும் ஓமான் வலியுறுத்தியுள்ளது. இந்த மனித்தியாள செய்தி அறிக்கையுடன் வசந்தத்தின் இன்றைய நாளுக்கான மனித்தியாள செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை இரவு 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு, தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சப்பந்த நடை.

நேயர்களுக்கும் சந்தோஷமான மாலை பொழுது வணக்கம். சந்தோஷமான ஒரு மாலை பொழுது உங்க எல்லாருமே சந்திக்கல, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைய நாளையும் கூட அப்படியே சூப்பரான பாடல்கள் எல்லாம் எடுத்துட்டு நானும் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா கால் பண்ணணும். கால் பண்ண வேண்டிய இலக்கம் 0127 5000 ஒன்று கதை போல 0127 5111 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பான உறவுகள் எல்லோருமே நிகழ்ச்சி உணித்துக் கொண்ட நானும் அந்த நிகழ்ச்சி உணித்துக் கொள்றதுக்கு தயாராக இருக்கிறேன். அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, கேட்டு வரலாம்.

0: சீத்திரப்படுத்துக்காக ஒரு சூப்பரான படல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். நீங்களும் கொடுத்திருந்தும் அழைப்பை ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம். வணக்கம், யார் இது? அன்வர். எப்படி இருக்கீங்க அன்பா? எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு
1: இருக்கீங்க?
0: அப்படியா? ஓகே ஓகே. டீ எல்லாம்
1: குடிச்சிட்டீங்களா? ஆமா ஆமா, பலா டீ
0: குடிச்சதா. ஓகே. அப்புறம் இன்றைய நாள் இன்றைய பொழுது எல்லாம் எப்படி போனது? சரி ஓகே. அடுத்த மாதிரி சூப்பரான பிள்ளை இருக்கு. யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: கேட்டுக்கொண்டு
0: ஓகே. ரொம்ப நன்றி.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
1: மக்கள் கூடிய
2: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: நிகழ்ச்சிக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம். அன்பான மாலினியர் வணக்கம். யார் இது? உமாச்சந்திரன். எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் உமாச்சந்திரன். அப்புறம் என்ன செய்துட்டு
1: இருக்கீங்க?
0: அப்படியா? ஓகே ஓகே உமாச்சந்திரன். அடுத்த முறை சூப்பரான பாடல் இருக்கு, யார் யாருக்கு எல்லாம் கேட்க போறீங்க? நீங்களும் கூட அதே போல தொடர்ந்து மழை ஏற்படுத்தி சந்திச்சுமா பேசலாம். அளிக்க வேண்டிய இலக்கம் 0127 5001 அதே போல 0127 5111 இருக்கு. அல்லது எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பான உறுப்புகளுக்கு பாடலை விரும்பி கேட்கலாம். அதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்தியாகணும். அது என்ன அப்படின்னு சொன்னால், ஏற்படக்கூடிய வீதிகளில் வந்து இப்போ பெருமளவில் வந்து விபத்துகள் வந்து ஏற்படக்கூடிய மாதிரி இருக்குது. அதை வந்து தடுக்கிற முகமாக ஐடிஎன் ஊடக வலையமைப்பானது டேக் கேர்னு சொல்லக்கூடிய வேலை திட்டத்தை வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. பாடசாலை மாணவர்களுக்கு மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற முகமாக

0: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பாக மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம். ஜூலை மாதம் 9ஆம் திகதி வெளிமட தேசிய பாடசாலையில் காலை 7 மணி முதல்
1: பாதுகாப்பான பயணத்திற்கு
2: 102.2 சுமை அலைவரிசையில் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி இருக்கிறோம். இப்ப இங்க கூட பேச ஹலோ வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம். யார் இது?
3: ரம்ஷான் பேசுறேன்.
2: ரம்ஷான் எப்படி இருக்கீங்க?
3: நாங்க
2: ஒரு சூப்பரான பாடல் தரேன். சரியா?
3: ஓகே,
2: ரொம்ப நன்றி.
3: நன்றி.

0: காதல் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பராங்க அப்படி கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் இது? விஸ்வநாதன். எப்படி இருக்கீங்க? நன்றி நன்றி விஸ்வநாதன். அப்புறம் என்ன செய்து இருக்கீங்க? வீட்லயா வேலையா?
1: நன்றி
0: வணக்கம்.

0: இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.
1: இது மக்கள் சூடிய மகுடமே.
2: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: ராஜா திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கும். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ
0: ஹலோ வணக்கம். யார் இது?
1: வணக்கம், சரோஜினி.
0: சரோஜினி எப்படி இருக்கீங்க?
1: மும்தாஜ் வேதம்
0: ராஜலட்சுமி, நன்றி மேடம்.

0: தினம் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். நீங்களும் கூட தொடர்ந்து அழைப்பு ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அழைக்க வேண்டிய இலக்கம் 0102-77-5001 அதே போல 0102-77-5111 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைத்து உங்களுடைய அன்பானவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு உங்களுடைய அன்பான உறவுகளையும் நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொள்ளலாம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: அன்பான
0: மாலினியர் வணக்கம். யார் இது?
1: நான் தப்புமால் கந்த பெரிய வசந்தகுமார் பேசுறேன்.
0: வசந்தகுமார் எப்படி இருக்கீங்க?
1: நான் ரொம்ப நல்ல சுகமா இருக்கேன். நீங்க எப்படி சுகமா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: இப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
0: அப்படியா? ஓகே ஓகே. டீ எல்லாம்
1: குடிச்சிட்டீங்களா? ஆமா டீ எல்லாம் குடிச்சிட்டேன். நீங்க எப்படி குடிச்சீங்களா?
0: ஆமா, அப்படியே எனர்ஜியோட வந்திருக்கீங்க.
1: ஆமா ஆமா.
0: ஓகே ஓகே. அடுத்த முறை சூப்பரான படம் இருக்கு. யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: பாடலை கேட்பதற்காக வத்தல ஐயாக்கானு, தோப்பு கொச்சிக்கடை ஈரன், தலைவாக்கலை கிருஷ்ணபக்தன், சாம்குமார், ராஜமாணிக்கன் ராஜேந்திரன், உமா சந்திரன், முத்தாஜ் தேக, அருள்மொழி, அம்மம்பட்டிய ராசே, வள்ளிமாடு செல்வராம் பிறகளுக்காக
0: கேட்டேன். நன்றி
1: நன்றி
0: நன்றி. அடுத்தம் கூட ஒரு சூப்பரான படம் இருக்கு, கேட்டு வரலாம்.

0: அநேகன் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம். வணக்கம், யார் இது? என்ன பேர் உங்களுக்கு? கௌரி. எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் கௌரி. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: சமைக்க போறேன்.
0: சமைக்க போறீங்களா? இன்னைக்கு என்ன சமைக்கலாம்னு ஐடியா இருக்கு உங்களுக்கு?
1: நன்றி.
0: அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. எந்திரன் திரைப்படத்துக்கு

2.8 வசந்தம் எஃப்எம். நேரம் 7:00.

0: மும்பைக்கு முதலிடம். வசந்தம் எஃப்எம் செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவத்தில் உயிரிழந்த அதிகாரிகளின் எண்ணிக்கை 8 உயர்வு. நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் அமைப்பு கவலை. தெற்காசியாவில் வேகமான பொருளாதார வளர்ச்சி இலங்கையிடம் உலக வங்கி அறிவிப்பு. 2 உயிர்களை கொலை செய்த 8 பேருக்கு மரண தண்டனை. சமாதான பேச்சுவார்த்தை காலத்தை வீணடிக்கும் செயல் என கூறும் டிரம்ப். ஈரான் யுத்த நிறுத்தம் முடிவுக்கு. அர்ஜென்டினா அணியுடனான தோல்வியை அடுத்து எகிப்து அணியின் தலைமை பயிற்சியாளரிடமிருந்து குற்றச்சாட்டுகள்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளை தொகுத்து வாசிக்கும் நான் சக்திவேல் ஸ்ரீதர். இனி விரிவான செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவத்தில் காயமடைந்திருந்த மற்றொரு அதிகாரி இன்றைய தினம் உயிரிழந்துள்ளார். ஏற்கனவே சம்பவத்தில் உயிரிழந்த 7 அதிகாரிகளின் சடலங்கள் இன்று வலிக்கடை சிறைச்சாலையின் சீர்திருத்த மத்திய நிலையத்தில் இன்று முற்பகல் கொண்டு செல்லப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டன. நீதியமைச்சர் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகள் இறுதி அஞ்சலி செலுத்தியதன் பின்னர் அவர்களது சடலங்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல் சம்பவத்தில் 8 அதிகாரிகள் உயிரிழந்துள்ளனர். அவர்களில் 7 பேரின் சடலங்கள் இன்றைய தினம் முற்பகல் வெள்ளிக்கடை சிறைச்சாலையின் சீர்திருத்த பயிற்சி மத்திய நிலையத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. சிறைச்சாலை அதிகாரிகள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பின்னர் அவர்களது குடும்ப உறுப்பினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவும் சிறைச்சாலை அதிகாரிகளின் பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்தியதுடன் அவர்களது குடும்ப உறுப்பினர்களிடம் தனது அனுதாபங்களை பகிர்ந்து கொண்டார். சம்பவம் தொடர்பில் நியாயம் நிலைநாட்டப்பட வேண்டும் என அதிகாரிகளிடம் அமைச்சர் கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் ஒவ்வொரு அதிகாரிக்கும் நியாயம் நிலைநாட்டப்படும் என அமைச்சர் அதன்போது உறுதியளித்துள்ளார். சடலங்கள் சுமார் 2 மணித்தியாலங்கள் வரை வலிக்கடை சிறைச்சாலையின் சீர்திருத்த பயிற்சி மத்திய நிலையத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. வறுமையை இல்லாதொழிப்பதற்காக குடும்ப அலகுகளை கேந்திரமாக கொண்ட ஒன்றிணைந்த வேலைத்திட்டம் அவசியம் என ஜனாதிபதி ஆண்ட்ரூ குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட யோசனைகள் குறித்த பூர்வாங்க பேச்சுவார்த்தை ஜனாதிபதி ஆண்ட்ரூ குமார் திசாநாயக்க தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சுக்கு 2026 ஆண்டு ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகள் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட வேலைத்திட்டங்களில் முன்னேற்ற மேலாய்

அதற்காக அளவீட்டு முறை ஒன்றை தயாரிப்பது, வலுவான சமூக பாதுகாப்பு முறையை கட்டியெழுப்புவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என அதன் போது சுட்டிக்காட்டப்பட்டது. சமூக அபிவிருத்தியை நோக்காக பிரஜாசக்தி வேலை திட்டம் மற்றும் ஏனைய கிராம அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள ஒதுக்கீடுகள், பிரதேச சபை மட்டத்தில் வேலை திட்டங்களுக்காக பகிரப்பட்டுள்ள விதம் மற்றும் அதன் முன்னேற்றம் தொடர்பில் ஜனாதிபதி அதன் போது விசேட அவதானம் செலுத்தினார். தொடர்ந்தும் குறைந்த வருமானம் பெறுவோரை அவ்வாறே தொடர்ந்தும் பேணாமல் பகுதி அளவில் பணிகளுக்காக அவர்களின் பங்களிப்பை பெற்றுக் கொள்வது முக்கியத்துவம் எனவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட விடயம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் அமைப்பு அனுதாபங்களை வெளியிட்டுள்ளது. சிறைச்சாலையின் பாதுகாப்பை பலப்படுத்துதல், தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கான நிலைமைகளை மேம்படுத்துதல் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகளின் நலன்களை மேம்படுத்துவதற்கான தொழில்நுட்பம் உள்ளிட்ட ஒத்துழைப்புகள் செயற்பாடுகளுக்கு தாம் தொடர்ந்தும் ஒத்துழைப்பு வழங்க தயாரென ஐக்கிய நாடுகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. குறித்த அசம்பாவிதத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள சகல குடும்பங்களுக்கும் தமது அனுதாபங்களை தெரிவிப்பதாக ஐக்கிய நாடுகள் அமைப்பின் இலங்கைக்கான வதிவிட இணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரே பிராங்சே அறிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகளின் வதிவிட இணைப்பாளர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு குறித்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்டுள்ள சகல குடும்பங்களுக்கும் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துள்ளார். காயமடைந்த சகலரும் விரைவில் குணமடைய வேண்டுமென பிரார்த்திப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறைச்சாலை அதிகாரிகள் அரசாங்கத்துக்கும் பொதுமக்களுக்கும் சேவையாற்றுவதற்காக மிகவும் சவால் மற்றும் கடுமையான செயற்பாடுகளை முன்னெடுப்பதாகவும் அவர்களின் இழப்பு இலங்கையில் உணரப்படும் என்று மார்க் ஆண்ட்ரே பிராங்சே தனது அனுதாப செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். குறித்த அசம்பாவிதம், இலங்கை சிறைச்சாலை கட்டமைப்பின் மறுசீரமைப்பு தொடர்பில் பல்வேறு முக்கிய விடயங்கள் குறித்து அவதானம் செலுத்தப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சிறைச்சாலைகளில் காணப்படும் இட நெருக்கடி, காலம் கடந்த நடைமுறைகள் மற்றும் ஒரு சில சிறைச்சாலைகளில் காணப்படும் மோசமான நிலைமைகள் இலங்கையில் மாத்திரமின்றி உலகம் முழுவதிலும் சிறைச்சாலை கட்டமைப்புக்குள் காணப்படும் பாரதூரமான சவாலாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு மற்றும் நலன்புரி செயற்பாடுகள் தொடர்பிலான சர்வதேச மனித உரிமைகள் தர நிலைமைகளை இலங்கையில் பேணுவது தொடர்பிலும் குறித்த துறையில் இவ்வாறான சவால்களை தவிர்ப்பதற்கான பிரயோக ரீதியிலான வழிகாட்டல்கள் வழங்கப்படும் எனவும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க சுயாதீன விசாரணை குழுவை நியமிக்க ஐக்கிய நாடுகள் அமைப்பு கவனம் செலுத்தியுள்ளது. அதனூடாக சிறைச்சாலை கட்டமைப்பில் நீண்டகாலமாகவும் மற்றும் வெற்றிகரமாக மேம்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை தெற்காசியாவில் வேகமான பொருளாதார வளர்ச்சியை கொண்டுள்ள நாடாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது. உலக வங்கியின் புதிய தரவுகளுக்கு அமைய தனிநபர் மொத்த தேசிய உற்பத்தி வளர்ச்சி வேகத்தின் அடிப்படையில் தெற்காசியாவில் முதலிடம் இலங்கைக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. 2024 ஆண்டு காணப்பட்ட $4,445 தனிநபர் மொத்த தேசிய உற்பத்தி 110% வரை நேர்மறை வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. 2025 ஆண்டில் $5,002 அதிகரித்துள்ளது. அதன்போது இலங்கை வலயத்தில் மாலைத்தீவு, பாகிஸ்தான், இந்தியா போன்ற நாடுகளுக்கு மத்தியிலேயே முன்னிலை பெற்றுள்ளது. குறித்த வளர்ச்சியின் அடிப்படையில் மாலைத்தீவு 109%, பாகிஸ்தான் 108%, இந்தியா 104% தனிநபர் மொத்த தேசிய வளர்ச்சி வேகத்தையும் வெளிப்படுத்தியுள்ளது. சரியான நிதிக் கொள்கைகள் மற்றும் நிலையான முகாமைத்துவத்தின் ஊடாக இலங்கை பெற்றுக்கொண்ட சிறப்பான பொருளாதார வெற்றியாக இதனை பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கொலைச்சம்பவம் தொடர்பிலான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட 8 பிரதிவாதிகளுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. 1997 செப்டம்பர் மாதம் 27 அல்லது அதனை அண்மித்த நாட்களில் கொழும்பு நீதிமன்ற பிரிவுக்குட்பட்ட தாராவத்த பிரதேசத்தில் இரட்டை கொலை மற்றும் மேலும் சிலருக்கு காயம் ஏற்படுத்திய சம்பவம் தொடர்பில் பிரதிவாதிகளுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருந்தது. நீண்ட வழக்கு விசாரணைகளின் பின்னர் பிரதிவாதிகள் 8 பேருக்கும் மரண தண்டனை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி புத்திக ஸ்ரீ ராகல உத்தரவிட்டுள்ளார். பிரதிவாதிகள் 7 பேர் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்த நிலையில் ஒருவர் ஆஜராகாத நிலையில் வழக்கு விசாரணை இடம்பெற்று தீர்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க ஆகியோருக்கு எதிரான விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. அதற்கு அமைய இது தொடர்பிலாக எடுக்க வேண்டிய சட்ட நடவடிக்கைகள் குறித்து சட்ட அதிபரின் நிலைப்பாட்டை தெரிந்து கொள்வதற்காக வழக்கு செப்டம்பர் 30 வரை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என கோட்டை நீதவான் நீதிமன்றம்

0: அறிவித்துள்ளது. 2023 ஆண்டு பிரித்தானியாவில் இடம்பெற்ற ரணில் விக்ரமசிங்கவின் மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு போது 166 லட்சம் ரூபாவுக்கும் அதிக அரச பணத்தை தனிப்பட்ட சுற்றுப்பயணத்துக்காக பயன்படுத்தியதனால் அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதான சந்தேகத்தின் பேரில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் அவரது செயலாளர் சமன் ஏக்கநாயக்க ஆகியோருக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட அவர்கள் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது புலனாய்வு தணிக்கை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவிக்கையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் நிறைவு செய்யப்பட்டு அதன் சுருக்க கோப்புகள் சட்டம் அதிபரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினர். சிரேஷ்ட அரசு சட்டத்தரணி சமதரி பியசேன நீதிமன்றத்தில் விவரங்களை முன்வைத்து குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முடிக்கப்பட்டு கோப்புகள் சட்டம் அதிபருக்கு அனுப்பப்பட்டுள்ளதனால் சட்டம் அதிபரின் நிலைப்பாட்டை அறிவிப்பதற்கு திகதியொன்றை வழங்குமாறு கோரிக்கை விடுத்தார். இந்நிலையில் ரணில் விக்ரமசிங்க சார்பாக ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன நீதிமன்றத்தில் விவரங்களை முன்வைக்கையில் வழக்கின் அடிப்படையாக அமைந்த மொத்த தொகையில் பாதி அளவு வாகனங்களுக்காகவே செலவிடப்பட்டுள்ளதாக விசாரணையாளர்கள் தெரிவித்துள்ளனர் என்றும் குறிப்பிட்டார். இன்னும் தனது கட்சிக்காரருக்கு பிரித்தானிய அரசாங்கமே வாகனங்களை வழங்கியதாகவும் அது தொடர்பாக பிரித்தானிய அரசாங்கம் பின்பற்றிய நடைமுறைகள் அடங்கிய ஆவணம் ஒன்றை அரச சட்டத்தரணியிடம் ஒப்படைத்த ஜனாதிபதி சட்டத்தரணி அது குறித்தும் விசாரணை நடத்துமாறு கோரிக்கை விடுத்தார். முன்வைக்கப்பட்ட விவரங்களை பரிசீலித்த நீதவான் முறைப்பாட்டை மீண்டும் செப்டம்பர் மாதம் 30 விசாரணைக்கு அழைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். வெளிநாட்டவர் ஒருவருக்கு 2 கோடி ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படவிருந்த 2 வலம்புரி சங்குகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேக நபர் ஒருவரும் அதன்போது கைது செய்யப்பட்டுள்ளார். கிண்ணியா மாஞ்சோலை பகுதியிலிருந்து நிலாவளி பகுதிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு விற்பனை செய்யப்படவிருந்த 2 வலம்புரி சங்குகள் விசேட அதிரடி படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. திருகோணமலை போலீஸ் விசேட அதிரடிப்படை முகாம் அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் சுற்றுவளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் கிண்ணியா போலீஸ் நிலையத்தில் சந்தேக நபர் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை கிண்ணியா உப்பாற்று கங்கை பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மணல் அகழ்வில் ஈடுபட்ட 12 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடன் 12 சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். விசேட அதிரடி படையினரால் இரவு வேளையில் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு குறித்த 12 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கிண்ணியா போலீசார் முன்னெடுத்துள்ளனர்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: ஈரான் யுத்தத்தை நிறைவு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானுடன் செயற்படுவது காலத்தை வீணடிக்கும் செயல் எனவும் டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஹோமுஸ் ஜலசந்தியில் கட்டார் மற்றும் சவுதி அரேபியாவின் கப்பல்கள் உள்ளிட்ட 3 கப்பல்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. அது தொடர்பில் அமெரிக்கா ஈரான் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாலும் ஈரான் அது தொடர்பில் எவ்வித பதில்களையும் இதுவரை வழங்கவில்லை. எவ்வாறெனினும் தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதையடுத்து ஈரான் இன்றைய தினம் பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் அமெரிக்க ராணுவ இலக்குகள் மீதும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்நிலையில் சமாதான உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட பயங்கர தாக்குதல் இதுவென சர்வதேச ஊடகங்கள் வெளிப்படுத்தியுள்ளன. ஈரான் யுத்தத்தின் போது ஒத்துழைப்பு வழங்காமை குறித்து அமெரிக்க ஜனாதிபதி நேட்டோ நாடுகளை விமர்சனம் செய்திருந்தார். அங்காராவில் இடம்பெற்ற நேட்டோ மாநாட்டின் போதே அமெரிக்க ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
1: விளையாட்டு செய்திகள்.
0: ஃபிஃபா உலகக்கிண தொடரின் சுற்று 16 நக்அவுட் போட்டியில் அர்ஜென்டினாவிடம் 3-2 என்ற கோல் கணக்கில் தோல்வியடைந்து வெளியேறியதன் பின்னர் எகிப்து அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளர் ஹசன் நடுவர்களின் முடிவுகள் குறித்து கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். அமெரிக்காவின் அட்லாண்டாவில் நடைபெற்ற போட்டியில் 67வது நிமிடம் வரை எகிப்து அணி 2-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றிருந்தது. எனினும் இறுதிக்கட்டத்தில் அர்ஜென்டினா அணி அபாரமாக செயற்பட்டு 79வது நிமிடத்திலும் அதேபோன்று 84வது நிமிடத்திலும் கோல்களை புகுத்தி போட்டியை 2-2 என்ற அடிப்படையில் சமன் செய்தது. பின்னர் மேலதிக நேரத்தின் போது 2வது நிமிடத்தில் அன்சோ பெர்னாண்டஸ் வெற்றிக்கான கோலை அடிக்க அர்ஜென்டினா அணி 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்நிலையில் போட்டியின் பின்னர் தமது அணி அநியாயமான முறையில் ஏமாற்றப்பட்டுள்ளதாகவும் அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாகவும் தமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பெனால்டி மறுக்கப்பட்டுள்ளதாகவும் அது மாத்திரமின்றி குறித்த முடிவு VAR மூலம் சரிபார்க்கப்படவில்லை எனவும் எகிப்தானியின் தலைமை பயிற்சிப்பாளர் ஹசன் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். இந்நிலையில் நடப்பு உலக சாம்பியனை தொடரில் நீடிக்க வேண்டும் என்பதற்காகவோ அல்லது லயனல் மெஸ்ஸி தொடர்ந்தும் விளையாட வேண்டும் என்பதற்காகவோ இவ்வாறான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கலாம் எனவும் எகிப்தானியின் தலைமை பயிற்றுவிப்பாளர் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார்.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவத்தில் உயிரிழந்த அதிகாரிகளின் எண்ணிக்கை 8 அதிகரிப்பு. நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் அமைப்பு கவலை. தெற்காசியாவில் வேகமாக பொருளாதார வளர்ச்சியை கொண்ட நாடாக இலங்கை, உலக வங்கி அறிவிப்பு. 2 உயிர்களை கொலை செய்த 8 பேருக்கு மரண தண்டனை. சமாதான பேச்சுவார்த்தை காலத்தை வீணடிக்கும் செயற்பாடு என கூறும் டிரம்ப். ஈரான் யுத்தம் நிறுத்த முடிவுக்கு. அர்ஜென்டினா அணியுடனான தோல்வியை அடுத்து எகிப்தானியின் தலைமை பயிற்சியாளரிடமிருந்து குற்றச்சாட்டு. இதுடன் வசந்தம் எஃப்எம்மின் இன்றைய நாளுக்குரிய இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளை 7 நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை எதிர்பாருங்கள். நமது மடத்தியாளர் செய்தி அறிக்கையினை நாளை காலை 9 எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். 24/7 on alert. பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

0: வணக்கம். நேற்றைய நாளில் சீர்திருக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட 3041வது அத கோடிபதி லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்களாக 21, 36, 53, 56 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்கள் 21, 36, 53, 56. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 3 வெல்லப்பட்டது. மொத்தமாக 75,04,280 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,19,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாள் சீட்டிலிருக்கப்பட்ட 4,927வது ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக ரிஷப ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 9, 26, 31, 48 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி ரிஷபம் வெற்றி இலக்கங்களாக 9, 26, 31, 48 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10 லட்சம் ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,66,20,720 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து சூப்பர் பரிசாக 53 லட்சம் ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 3,215வது சூப்பர்போல் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்களாக 38, 42, 53, 68 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்களாக 38, 42, 53, 68 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேஷ் விசேட இலக்கங்களாக 6, 5, 8, 7, 1 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 6, 5, 8, 7, 1 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 60,92,440 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,42,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலிருக்கப்பட்ட 5,376வது சனிதாலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்களாக 26, 30, 38, 50 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்களாக 26, 30, 38, 50 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் விசேட இலக்கங்களாக 9, 6, 8, 4, 5 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 9, 6, 8, 4, 5 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 75,92,320 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,89,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. நேற்றைய தினம் சீட்டிலிருக்கப்பட்ட 9,049வது சுபிரிதன சம்பத்தவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 2, 6, 8, 9, 2, 7. மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 2, 6, 8, 9, 2, 7 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 38,57,620 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,33,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 423வது ஜெய சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 8, 9, 2, 7. மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 8, 9, 2, 7 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு 1, 50,000 ரூபாய் பரிசல்கள் 28 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 64,90,120 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 1,045வது சசிரிலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்களாக 3, 10, 36 தெரிவாகியுள்ளது. மீண்டும் வெற்றி இலக்கங்களாக 3, 10, 36 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 11 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 41,22,200 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 2,391வது கப்ருகலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து பி சூப்பர் இலக்கம் 4 வெற்றி இலக்கங்களாக 10, 40, 47, 62 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து பி சூப்பர் இலக்கம் 4 வெற்றி இலக்கங்களாக 10, 40, 47, 62 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,22,12,080 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 31,05,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலிருக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: சலையில் முதல்வன்.

0: மாற்றான் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: என்ன
0: பேர் உங்களுக்கு?
1: தேவா. தேவா,
0: தேவா எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சூமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். தேவா, உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன?
1: என்ன
0: பாடல் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பாடல் சொல்லுங்க. அப்படியா, ஓகே ஓகே. அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யார் கேக்கலாம் கேக்க போறீங்க?
1: சொன்னாங்க பாடல்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: Okay, bye.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

0: வேட்டைக்காரன் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கும். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: நான் வந்து மாலிபோடையில இருந்து சகாய மேரி பேசுறேன்.
0: சகாய மேரி, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
1: இப்பதான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நாளா உங்களோட எல்லாம் பேச எல்லாம் பேசி நான் கோபிச்சுக்கிட்டு இருக்கேன்னு எல்லாம்
0: நினைக்கிறாதீங்க.
1: எனக்கு லைன் கிடைக்கல, அப்புறம் கிடைக்கும் போதெல்லாம் பேசிக்கிறது தான்.
0: அப்படியா, நானும் ரொம்ப நீண்ட நாளைக்கு பிறகு உங்களோட பேசுறேன், ரொம்ப சந்தோஷம்.
1: ஆமா,
0: சரி, ஓகே. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: டீ எல்லாம் குடிச்சாச்சு.
0: ஓகே ஓகே, அடுத்த முறை சூப்பரான பிள்ளை இருக்கு. யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்களுக்காக கேட்கணும். நான் பேர் சொல்லவா?
0: கண்டிப்பா சொல்லுங்க.
1: ஜெகந்தி, நிர்மலா, மல்லிகா, சுபாஷினி, சுபத்ரா, மீனாம்பிகை, ஜோதிமலர், அனைவருக்காகவும் கேட்போம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: ரொம்ப நன்றி.

0: குட் நைட். திருப்பாச்சி திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், யார் இது?
1: ரமேஷ் அக்கா.
0: ரமேஷ் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் ரமேஷ். அப்புறம் என்ன செய்துட்டு
1: இருக்கீங்க? வேலை போட்டு வந்து இப்ப சமைச்சுக்கிறோம் அக்கா.
0: அப்படியா? ஓகே ஓகே ரமேஷ். இனிதான் சாப்பிடணும் என்ன?
1: மற்றும் ரோஹித் நவீன் இருக்காங்க. மற்றும் இந்த வேளையில் வசந்த மாதம் கேட்கும் அனைவருக்காகவும் கேட்கும்
0: நன்றி.
1: நன்றி கபா.

சாமியே சைக்கிள்ல போகுதா, பூசாரிக்கு புல்லட் கேக்குதா. அதாவது சொல்ல வர கருத்து என்னன்னா, ஒரு நல்ல ஃபிகரை மடக்கணும்னா இன்னொரு நல்ல ஃபிகர் கூட க்ளோஸா பழகினாதான் முடியும்.

0: நன்றி. அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யாருக்காக கேட்க போறீங்க?
1: இந்த பாடலை கேட்பதற்கு மேடம் தோப்பூர் அன்பான ஆசிரியர் அனிபா சார் அவர்களுக்கும், தோப்பூர் அன்பான தம்பி மொய்டீனுக்காகவும், கொழும்பு பயனாளிக்கும் சகோதரி மும்தாஜ் பேகம், அவரது கணவர் மொஹமட் சயீத், செல்ல மகளுக்காகவும், அன்பான வசந்தம் நேயர் வத்தலை ஐயா கண்ணு, மாவனல்லை சகோதரி நிஷா குடும்பத்துக்காகவும், சிரிப்புக்கு சொந்தக்காரி பரிசுதுரி அரைமொழிக்காகவும், தம்புள்ள ரஹ்மா குடும்பத்தையும் சேர்த்துக்கொண்டு நீங்க தர பாடலை கேட்போம் மேடம். வாய்ப்பு தந்ததுக்கு உங்களுக்கு மேலான நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
0: நன்றி நன்றி.
2: பார்க்கத்தானே போறேன்.

0: வரிசையில் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி நடந்திருக்கோம். இப்பயும் கூட பேச ஹலோ வணக்கம். சரி ஓகே, வந்தவங்க அப்படியே வந்த வேகத்துல போயிட்டாங்க, இன்னும் ஒரு சந்தம் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம்.
1: வியாபாரம்
0: எல்லாம் எப்படி போகுது? அப்படியா? ஓகே ஓகே. பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: இன்டர்நேஷனல் மியூசிக்
0: அப்படியா? சரி ஓகே. அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: உங்களுக்காகவும் எனக்காகவும் வசந்தம் கேட்கும் அனைவருக்காகவும் கேட்போம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: ரொம்ப நன்றி.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

0: நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கும். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம் வணக்கம் வணக்கம் ராசியா, எப்படி இருக்கீங்க?
1: அம்மா நல்ல சமங்கம்மா, அம்பான வணக்கங்கம்மா.
0: வணக்கம் வணக்கம். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேங்கம்மா.
0: ஓகே ஓகே. பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: நல்ல பாட்டுங்கம்மா, அதான் கேட்டுக்கிட்டே இருக்கேன்.
0: ஓகே ஓகே. அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
1: அம்மா மனைவி எல்லாமே நல்ல விருப்பங்கம்மா, நல்ல பாட்டு எல்லாம் போகுதுன்ட்டு கேட்க சொல்றாங்க, கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
0: ஓகே ஓகே ஓகே. சரி ஓகே, எல்லாரையும் நினைத்து கொண்டு அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, கேட்கலாமா?
1: அம்மா
0: அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, எல்லாரையும் சேர்த்துக்கிட்டே பாடல் கேட்கலாமான்னு கேட்டேன்.
1: சரிங்கம்மா.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றிங்கம்மா.

0: வாடி வாடி வாடி, தமிழோட திருமகளே, எங்க அம்மாவோட மருமகளே, என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? லவ் பண்ற மாதிரி பாப்பீங்களா, லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களா? இப்போ எங்க அப்பாவுக்கு பிடிக்கல, எங்க ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு சீனா போட்டா விட்டுருவோமா? ஏய், எனக்கு நியாயம் கிடைச்சா உண்டியா?
1: தண்ணிய போட்டு வந்து தகராறு பண்றியா?
2: சர்பத்தை குடிச்சா தகராறு பண்ணுவாங்க.
1: மரியாதையா போயிரு, இல்ல போலீஸ் கூப்பிடுவேன். போலீஸ் கூப்பிடுவேன்.

ஒலிகாரமிக்க பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நேர்வில் தொடர்ந்தும் வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம். விடைபெற்று செல்லும் நானும் சுக்குல் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

நன்றி ஸ்ரீ சுரூபி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நேர்கள் இப்பொழுது முதல் உள்ளம் மறவா பழைய பாடல்களை கொண்டு வரும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நேரம் இப்போது 9 மணி.

0: காற்றலை வசந்தத்தில் உள்ள மரவா பழைய பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள், அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 775 0 1 அல்லது 0312 775 1 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று நீங்கள் ஃபேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ளலாம். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான ஃபேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள், உங்களது கமெண்ட்ஸுகளை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸுகளை வாசிக்க நான் தயாராகவே இருக்கின்றேன். நிகழ்ச்சிகள் முதல் நேரம் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யாருது? கலைச்செல்வன். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் ஐயா.
0: கழுத்துற பக்கம் என்ன சொல்லுது, மழையா? நல்லமா இருக்கா? சரி, பழைய பாடல் உங்களுக்கு பிடிக்குமா?
1: அதனாலதானே உங்களுக்கு கோல் எடுத்தோம்.
0: எப்படி என்ன? சரி சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்
1: ஐயா? நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க நல்ல நல்ல பாடல்கள்.
0: நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள், இனிமையான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இது காற்றலையில் வசந்தநிலா.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த் அனிலா. இனிமையான பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான சொந்தங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரது?
1: என்ன
0: பாடல் வேணும்?
1: என் கணவர் அப்துல் ஜபார், மகன் இம்தியாஸ், மகள் ருபாயா, சவிதா குட்டி, முள்ளிப்பட்டான் அக்பர் சாஜா, வெள்ளம்மா, நசுன் மச்சாம், வெள்ளை கந்தல கே உயின், சத்தாறு, முந்தாஜ் பேகம், பாயிசா, மருசுக், பாரூக், அருள்மொழிக்காகவும், உங்களுக்காகவும், எனக்காகவும், நந்தகுமாருக்காகவும்
0: கேட்போம். எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி.
0: தூத்துக்குடியில இருந்து ஸ்ரீ பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதே போல இந்துலிருந்து எல்ஜியிலிருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இருந்திருக்கிறார். சின்னத்தம்பி சசிகலநாதன் வணக்கம் சொல்லிருக்காரு. வணக்கம் சசி, எப்படி இருக்கிறீங்க? நல்ல பாடல் வர்றது கேட்டு மகிழுங்க, சரியா? அதே போல ஷகிலா சந்திரசேகரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்களாம். வணக்கம் பூனேஷன் சொல்லிருக்காங்க. வணக்கம். நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு ஹட்டன்ல இருந்து நவீன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நாவலப்பீட்டில இருந்து கிருஷ்ணசாமி அன்பு வணக்கம் என்று பார்த்திருக்காரு. வணக்கம். கிண்ணியா மவுர்ஃப் நகர் நசூர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். வணக்கம் பூனேஷன் சொல்லக்கூடிய பாசையூர்லிருந்து ஏ எஸ் பாலச்சந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அன்பான இரவு பொழுது வணக்கம் வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும். வேவிபுரம் அரசன் மோகன் ஒரு பழைய பாடல் தாருங்கள் சொல்லிக்கிறார். ஒரு பழைய பாடல் தான் கட்டாயம் வரும் உங்களுக்கு, சரியா? உழைக்கும் கரங்களை என்ற பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பாடல் வருகிறது கேட்டு மகள்கள் நான் முயற்சிக்கிறேன். ஆகாஷ் குரலாந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இருந்திருக்கிறேன். மாலா பேர்னட் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஹட்டனிலிருந்து. அன்பான வணக்கம் அண்ணா, இப்படி இருக்கிறீங்க, பாடல்கள் அடிமையாக இருக்கிறதுன்னு சொல்லிக்கொண்டே வெள்ளவத்திலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. காற்றலையில் இனிமையான பாடல்கள், மனது மறக்காத பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களோட அழைப்பிலோட சொந்தம் வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யாருது?
1: கொழும்பு
0: 14 மும்தாஸ் பேகம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: நீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். அப்புறம் பழைய பாடல்கள் பிடிக்குதா உங்களுக்கு?
1: என்ன
0: பாடல் வேணும் உங்களுக்கு?
1: அவன் பித்தனா படத்துல இறைவன் இருக்கின்றான் மனிதன் கேக்கிறான்.
0: என்ன காரணம்?
1: தத்துவ பாட்டு சோக பாடல் ரொம்ப பிடிக்கும்.
0: சரி, யாரெல்லாம் மனிதக்குள்ள போறீங்க பாடலுக்கு?
1: பாடல் எனக்காகவும், அன்பு கண்ணருக்கா, செல்ல மகளுக்கா, முக்கியமா உங்களுக்காகவும், நந்தகுமார் சேர்க்கா, சித்தியாஸ்மா, இதுமா, ஜமீலா, அருமா, பரத, பாத்மா, ரவி, ரஹ்மா, அர்ஜு, குவைதீன், சின்னையா, மகாதா, ஆட்டோ, சோமா, சந்திர, வசந்தகுமார், பாரத், ஈடன், சகோதரி சரோஜனி, அப்துல் மத்திய குடும்பத்தா, வசந்தா கேட்க, அனைத்து நேர்களுக்காகவும்.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி,
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டு போதாக நிறைய சொந்தங்கள் வந்திருக்கிறாங்க. அன்பு வணக்கம் பூர்ணேஷன், அப்படி இருக்கிறீங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எங்களுக்காகவும் பாடல் தாங்கன்னு சொல்லிக்கொண்டு சரவணா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக எடுத்திருக்கிறார். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க பூர்ணேஷன் சொல்லிக்கொண்டு பிரபாகர் நிகழ்ச்சி கேட்பதாக எழுந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பிரபாகர். பாடல் பதிகிடுத்து கேட்டு மகிழுங்கள். அன்பு வணக்கம் பூர்ணேஷன், எப்படி இருக்கிறீங்க? ஒலிக்கின்ற பாடல்கள் அத்தனையும் இனிமையாக இருக்கிறது. எனக்காகவும் பாடல் தாங்கன்னு சொல்லிக்கொண்டே வர்ஷிகா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம் தெய்வாலிலிருந்து.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது, பழைய நினைவுகளை தூண்டிக் கொண்டிருக்கிறது. இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம். வணக்கம், யாருது? விஸ்வநாதன். எப்படி இருக்கீங்க
1: விஸ்வநாதன்?
0: ரொம்ப சந்தோஷம் விஸ்வநாதன். சொல்லுங்க விஸ்வநாதன், என்ன பாடல் வேணும், யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்க? நல்ல பாடல். என்ன காரணம்? அப்படியா? சரி சரி, யாரெல்லாம் மனத்துக்குள்ள போறீங்க பாடலுக்காக?
1: அப்பா துரசாமி, அம்மா மனோமணி, மற்றும் மருமகள் மருமகன் குடும்பத்துக்காகவும், வானொரு மக அருண்மொழி செஞ்சேன், ஹோய்தன் நீதேன் மரத்தைய மகாதேவன் கிரிஜேமா மாணவன் மூத்தி மேலா சோமத்தின் மற்ற பாபு கிருஷ்ணன் திருச்சான் பாதுகாப்பு தண்டி கங்கத்துறை யாழ்ப்பாண சாம்சன் மற்றும் போத்தலா தாரணி அம்மா ரேகா பனாவத்த சரஜினி அம்மா பனாவத்த ஒன்னா நபி சாந்தா குடும்பம் டீன் குடும்பம் மற்றும் அனைவருக்கும் உங்களுக்காக பாடல் கேட்டு
0: நன்றி.

வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். பழைய பாடல்கள் எப்போதுமே அதுக்கான மகிமை எப்போதுமே உண்டு இல்லையா? பழைய பாடல்களை கேட்கும் போது பழைய நினைவுகளும் எம் முன்னே வந்து செல்கிறது. இந்த பாடல்கள் வந்த புதிதில் நீங்கள் அந்த திரைப்படத்தை பார்க்க சென்றதாக இருக்கலாம், இந்த பாடல் நீங்கள் பாடியதாக இருக்கலாம், அந்த காட்சிகள் எல்லாம் உங்கள் கண்முன் வரும் இல்லையா? அதுதான் நினைவுகள், எப்போதும் அழியாதது. நேரம் இப்போது 10 மணி.

0: ஒலிமயமான எதிர்காலம். அழகான பாடல் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0311 2 775 0 1 அல்லது 0311 2 775 111 இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம் பூனை.
0: வணக்கம். யாரது?
1: செங்கலடி
0: குமார். எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்லா. நீங்க எப்படி?
0: நல்ல சந்தோஷமா இருக்கேன் குமார் மாதிரி. நானும் சந்தோஷமா இருக்கேன்.
1: ஆமா ஆமா, சந்தோஷமா தான் இருக்கணும். அருமையான பாடல்கள்.
0: சரி சொல்லுங்க. நன்றி. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு சவா சமாளி திரைப்படத்தை நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே.
0: நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே.
1: ஆமா ஆமா.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு?
1: எனது நண்பர் கேசவன் இருக்காரு, மன்சூர் இருக்காரு, ஸ்ரீ இருக்காங்க.
0: சரி,
1: அனைத்து உள்ளங்களுக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும்.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி பூனை.
0: நன்றி. அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அவனாசி வஜந்தி மாலா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதா சொல்லியிருக்கிறாங்க. இரவு பொழுது வணக்கம் 6:50 இதே ரத்னம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கார். இணைத்துக் கொண்டேன். பாடல் வருகிறது. போன சென்னா எப்படி இருக்கிறீங்க? பண்டாரவளியிலிருந்து மினோ நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். லத்தா, கிஷாந்தன், ரோஷான், சபினா சிலருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். அறிவிப்பாளர் பூனை சென்னாவுக்கு இனிமையான வணக்கம். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கணும். பாடல் தெரிவுகள் அனைத்துமே அருமையாக இருக்கிறது. வேறுவலை சவன்ட் மாவட்டத்திலிருந்து நசார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறார். அன்பான வணக்கம் மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீதான் குடும்பம், கொட்டக்கரை ரைட்டின் வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். இனிமையான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சியுடைய இணைத்துக் கொள்ளுங்கள். வசந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க. தருகிறேன், தொடர்ந்து கேளுங்கள்.

0: அப்ப கேளுங்க நம்ம வசந்தம் FM 102.6 102.8
1: எம்மா எம்மா எம்மா எம்மா
2: யாரை நம்பி

0: நீயும் நானுமா கண்ணா, நீயும் நானுமா. பழைய பாடல்கள், கருத்து நிறைந்த பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார். வத்தலை ஐயா கண்ணு.
0: வத்தலை ஐயா கண்ணு, எப்படி இருக்கிறீங்க?
1: நலம், நலமாக இருக்கேன்
0: சார். சரி, வத்தலை ஐயா கண்ணு சொல்லுங்க, பாடல்கள் பிடிச்சிருக்குதா?
1: அருமையிலும் அருமையே. நம்ம வசந்தனும் அறிவிப்பாளர் திருத்து வழங்கும் பாடல்கள் அனைவரும் அனைத்தும் அருமையிலும் அருமை.
0: சரி சொல்லுங்க பாபா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு நீங்க தர பாடலை கேட்கலாம் என்று நினைக்கிறேன்.
0: யாரெல்லாம் நினைத்துக் கொள்ள போறீங்க?
1: பாடலை கேட்பதற்கு குடும்பத்தில் அனைவருக்காகவும், மற்றும் தோப்பு கொச்சுக்கடை ஈடன், தோப்பு ராணிப்பா, வசந்தகுமார், செல்வகுமார், சேம்குமார், மற்றும் வசனம் சொந்தங்கள் அனைவருக்காகவும் உங்களுக்காக கேட்டு
0: கேட்கிறேன். எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி
1: நன்றி.
0: அன்பு கலந்த வணக்கம் புவனேஷனா, நிகழ்ச்சியோடு எழுந்திருக்கின்றோம். எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். அருமையாக இருக்கிறது பாடல்கள் சொல்லிக்கொண்டு மகேஸ்வரி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்களாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அவர்கள் பகிர்ந்திருக்காங்க. கட்டாளத நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பதாக இணைந்திருக்கிறாங்க. அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு அல்கோலிலிருந்து மகேந்திரன் அதிபர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். பாடல் தாருங்கள். நிகழ்ச்சி ரொம்ப படுத்திருக்கின்றே துஷி, இதுர்ஷன், விதுர்ஷன், மற்றும் வாசனா, சந்திரிகா, மாசிலா, ஆமா மாசிலா உண்மை காதல் என்று பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். மகிழ்ச்சிக்கிறேன். எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

0: மாசிலா உண்மை காதலே பாடல் ஒழித்தோகிறது கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம், தெல்தோட்டையிலிருந்து ஆதி மூலம்.
0: தெல்தோட்டை ஆதி மூலம், நல்லா இருக்கீங்களா ஆதி மூலம்?
1: நல்லா இருக்கேன், நன்றி. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சந்தோஷமா இருக்கேன் ஆதி மூலம். உங்களை
1: போன நிகழ்ச்சிக்கு உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அருமையான பழைய பாடல் தோற்று வழங்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கேன்.
0: நன்றி நன்றி. சொல்லுங்க ஆதி மூலம், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு எம்ஜிஆர் ஒரு பழைய பாடல் ஏதாவது உண்டு.
0: எம்ஜிஆரோட ஏதாவது பழைய பாடல். தன்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க.

0: இணைந்திருக்கின்றீர்கள் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள், அழைப்பை ஏற்படுத்துங்கள். அதே போன்று பேஸ்புக் வழியாக இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யாரது?
1: நன்றி.
0: வணக்கம். நன்றி.

0: வசந்த் அணிலா கேட்டுக் கொண்டிருக்கின்ற நல்ல நல்ல பாடல்கள் அப்படியே காற்றாலைகள் வந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள், அழைப்பினை ஏற்படுத்துங்கள், உங்களது பெயர்களையும் பதிவிட்டுக் கொள்ளுங்கள். அதே போல பேஸ்புக் வழியாக இணைந்து கொள்ள முடியும். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாரது?
1: நான் வகைத்தோட்டம் சும்மோதில் சின்னையா மகாதேவன். நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். சின்னையா மகாதேவன் பேசும் போது ஒரு புன்னகை தெரிகிறது, என்ன காரணம்?
1: உங்களோட பாடல் அருமையை கேட்டுக்கொண்டுதான் புன்னையோடு இருக்கிறேன்.
0: ஆஹா, பழைய நினைவுகளுக்கு போயிட்டீங்க. சரியா நான் சொன்னது?
1: சரியா சொல்லிட்டீங்க.
0: சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல்?
1: எனக்கு பாடல் தாங்க, பராசக்தி படத்துல ஒரு பெண்ணின் மனதை தொட்டு போறவரே உங்க எண்ணத்தை சொல்லி விட்டு போங்க.
0: என்ன காரணம்?
1: அது அந்த பாடல் கேட்க ஆசையா இருக்கு.
0: அப்படியா? சரி சரி, ராஜேஸ்வரி. சரி, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்கறதுக்கு?

0: கலாச்சாரி எல்லோருக்கும் கேட்கலாம். நன்றி
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். இந்த கலை அரசு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம் பேஸ்புக் வழியாக. அன்பு கலந்த வணக்கம் போனிஷனா. மௌரூப் நகர்லிருந்து நசூர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கார் பொத்துவில் ஜமால்தீன். அதே போல நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லக்கூடிய புவனேஸ்வர், கலதாவளி சுந்தரம், சசிகலா, கோகுலன், ரமணா, கிஷாந்தன், சீனு எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். கலதாவளி தங்க சுந்தரம் பாடல் வருகிறது கேட்டு மகளுங்கள். அன்பான வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? கந்தப்பலிருந்து ஜோன் சித்திரன் படம் ஹரிச்சந்திரா படத்திலிருந்து உலகம் அறியாத புதுமை இந்த உடல் பொருள் ஆவியை கடனுக்கே விற்பது. முயற்சிக்கிறேன். அன்பு கலந்த வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? பாஸ்கரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். பாடல் தாருங்கன்னா நிகழ்ச்சி ரொம்ப சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ரவி சாந்தா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறாங்க. பகவந்தலா இருந்து நிகழ்ச்சியோடு எழுந்திருக்கிறேன். கருப்பையா கலைச்சலன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறார். பெரிய குனியா இருந்து வசந்தகுமார், யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க, அந்த பாடல் ஒழித்தாயிட்டு கேட்டுருவேன் நினைக்கிறேன். உங்களுக்காக அந்த பாடல் ஒழித்தானது. அன்பு வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? புனேஷ் நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது. கந்தலாய்க்கு ஒய்தீன் பெண்ணி சிலம்புகள் காத்து கொண்டிருக்கின்றன, வீதியோரம் வந்துவிட்டால் எங்கள் வாழ்க்கையில் சித்திரமாகிவிடும். கவிதை ஒன்று சொல்லியிருக்கிறார். அருமை. கொழும்பு ரேகா மகேந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கான. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், தன்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பாடல் வருகிறது கேட்டு மகிழுங்கள்.

0: வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்ற வித்தியாசமான பாடல்கள் இதே நாளில் காற்றலையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. அழைப்பில் ஒரு சொந்தம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரது?
1: அப்துல் கரீம்.
0: அப்துல்
1: கரீம். அப்துல் கரீம்.
0: அப்துல் கரீம், எப்படி இருக்கீங்க அப்துல் கரீம்?
1: நல்ல சுகமா இருக்கேன்
0: சார். சாப்பிட்டா ஜெய். சரி சரி.
1: அப்பா சரி வருவோம்.
0: நன்றி. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: என்ன பாடல்னா போடுங்க. என்ன பாடல்? தகுந்த பாடல் போடுறீங்க.
0: நன்றி.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது இப்போது எங்களோட அழைப்பில். வணக்கம். வணக்கம்
1: சார்.
0: வணக்கம். யார் இது?
1: என்ன
0: பேர்? பெருமாள். பெருமாள் எப்படி இருக்கிறீங்க? பெருமாள் பனாவத்தை எத்தனாம் இலக்கம்? அஞ்சா நம்பர். சரி சரி, சொல்லுங்க பெருமாள் பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்குதா? அப்படியா? சொல்லுங்க பெருமாள், யாரெல்லாம் எடுத்துக்கொண்டு பாடல் கேட்க போறீங்க?
1: மனைவி, மனைவி சுந்தரி, பெஞ்சேட்ல பந்தசாமி குமாரி, சிவா ஜுவலர்ஸ், டைட்டர் ஜுவலர்,
0: என்ன பாடல்?
1: முயற்சிக்கிறேன்.
0: ரொம்ப சந்தோஷம். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. தேஜா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்க. அன்பு கலந்த வணக்கம் என்ன அப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சியோட எங்களையும் எடுத்துக்கொள்ளும் கந்தப்பலையிலிருந்து பாபு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார். அன்பு கலந்த வணக்கம் போனிச்சனா எப்படி இருக்கிறீங்க? இரவு பொழுது வணக்கம் நிகழ்ச்சியோட எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கணவர் மஹிந்தகுமார், மகன் ஆதி, அக்ஷித் மகள் லக்ஷயா, கிருஷ்ணவி மற்றும் வசந்தம் உறவுகள் எல்லோருக்காகவும் பாடல் தாங்கள் சொல்லிக்கொண்டே மருடி என்று சொல்லியிருக்காங்க. ஓகே, சந்திரலேகான்னு நினைக்கிறேன். சந்திரலேகா தான் அந்த கமெண்ட்ஸ்னே பார்த்து விட்டுக்கிறாங்க. அன்பு கலந்த வணக்கம் போனேஷனா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிக்கொண்டு ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார். இரவு பொழுது வணக்கம் பாடல்கள் அருமையாக இருக்கிறது. பார்மகளி பாரு படத்திலிருந்து நல்ல பாடல் ஒன்று தாருங்கள். அப்பா பாலகிருஷ்ணனுக்காக பாடல் தாருங்க. அபிசாவிலிருந்து சசிகலா தான் அந்த கமெண்ட்ஸ்லையும் பதிவு வச்சுக்கிறாங்க. ஜெயக்கோடி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். வணக்கம் என்னான்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நிகழ்ச்சி ரூபப்படுத்திருக்கிறது என்று சொல்லி பதிவிட்டிருக்காங்க. சோமசரி என்று சொல்லியிருக்கார். ஆஹா, அன்பு கலந்த வணக்கம் நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் போனேன். வசந்த நிலாவோடு நாங்களும் இணைந்திருக்கின்றோம். பாடல் தெரிவுகள் அருமையாக இருக்கிறது. ஜமன் மாத்திலிருந்து நசார் தான் அந்த கமெண்ட்ஸினை பதிவிட்டிருக்கிறார்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இனிமையான பாடல்களோடு அப்படியே காற்றலைகள் நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம்.
1: அன்பான வணக்கம் போனே. தொகுப்பூர் அனிஃபா.
0: தொகுப்பூர் அனிஃபா, எப்படி இருக்கிறீங்க?
1: என்ன
0: காரணம்?
1: அருமையான பாடல்.
0: செந்தமிழ் தேன் மொழியால். சரி, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: பாடலை வத்தல இயா கண்ணி, ரபஹா அப்துல் மஜீத்,
0: வணக்கம். வணக்கம் வணக்கம். யாருது? ரஷீதா கான். எப்படி இருக்கீங்க ரஷீதா கான்? நல்ல சந்தோஷமா இருக்கேன். பாடலாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கீங்க, அப்படியா? பழைய பாடல்கள் சின்ன சொல்லவா வேண்டும். நன்றி நன்றி. அப்படியா? நன்றி நன்றி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. சொல்லுங்கம்மா, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்கறதுக்கு?
2: வசந்தம்
0: அனைவருக்காகவும்
2: உங்களுக்காகவும்
0: கேட்போமே. சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி
2: நன்றி, வணக்கம்.

தொலைக்கு வருகின்ற பாலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் இருந்து கொள்ள அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

www.vasantamfm.lk. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம் எஃப்எம் வசந்தம்.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

இலங்கையின் 9 மாகாணங்களில் 102.8 வசந்தம் FM.

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM. சூப்பர் 102.6 102.8 வசந்தம் FM.

0: Essendom FM.
1: மச்சம் வந்த

குயிலின் பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மணமும் வீசும் யாழ் மண்ணில் நூற்று

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

விடியும் திசை நோக்கி விரையும் பறவைகளுக்கும், விடியை நோக்கி விழிக்க காத்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கங்கள். நான் உங்கள் சிவானி. அதே துள்ளலோடும் அல்லாத புன்னகையோடும் உங்க எல்லோரையுமே இந்த விடியல் நிகழ்ச்சியில் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கிறது. இன்றைய நாள் ஜூலை மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை. மறந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு இன்றைய சிந்தனைக்காக. முயற்சி என்பது விதையை போல மண்ணில் விழுந்தால் அது அழிவதே இல்லை, ஒரு புதிய மரமாகவே முளைக்கிறது. நாம செய்யற ஒரு சின்ன சின்ன முயற்சிகளும் கூட என்னைக்குமே வீண் போகாதுங்க. ஏதோ ஒரு நாள் அதுக்கான பலன் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். அதனால இன்னைக்கு நீங்க எடுக்க போற புது முயற்சி எதுவா இருந்தாலும் நம்ம விடியல் நிகழ்ச்சி சார்பாக உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களையும் நான் நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்றேன். இன்றைய நாள் நல்ல பல சுபகனை ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே நிகழ்ச்சியின் சார்பாக அன்பான வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நீங்களும் தொடர்ச்சியாக உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0127275003, அதே போல 0127275111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்று நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் மேகம் உடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் மனசனங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நேரம்

அடகி அவங்களும் இன்னைக்கு தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. சோ அவங்களுக்கும் நாங்க சந்தோஷமான அகவை தின வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்வோம். நிகழ்ச்சியில் அடுத்து முன்னிக்கிருஷ்ணன் பாடிய ஒரு இனிமையான பாடல் வந்து கேட்டு மேலும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.

சங்கமம் திரைப்படத்துக்காக இடம்பெற்றோர் இனிமையான பாடல் இசைப்புயலின் இசையில் ஒலித்து ஓய்கிறது. பேக் டு பேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா உன்னிகிருஷ்ணன் பாடிய இனிமையான பாடல்கள் அப்படியே கேட்டுட்டு வந்திருக்கிறோம். உன்னிகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாள் அப்படின்றதையும் இந்த நேரம் நான் அப்படியே ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களையும் நாங்கள் எண்ணித்துக் கொள்வோம். அன்பான காலை நேர வணக்கங்களோடு வத்தலையிலிருந்து ஐயக்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. குணசீலன், ஈடன், சேம்குமார், பாதுகி, சினத்தம்பி, வலிமட செல்வராம் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. எட்டியந்தோடியில இருந்து எம் எஸ் பெருமாள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கன்னியம்மா, சூட்டி, கோபால், ரவிச்சந்திரன், கந்தசுவாமி, குமாரி, அதே போன்று எட்டியந்தோட்டை சிவா ஜுவலர்ஸ்ல கூடிய அனைத்து சந்தங்களுக்காகவும் எடையந்தோட்டை டைட்டானிக் ஜுவலர்ஸ்ல கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவே அன்பான காலை நீர் வணக்கங்களோடு பாதுகையிலிருந்து சின்னத்தம்பி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. துலசல பூமிகா சின்னத்தம்பி, நித்திய பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிசரன், ஈசான பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகு சுந்தரம், ரமணி, டிலுக்ஷன், உமாச்சந்திரன், நாகேந்திரன், சங்கலிங்கம், முத்துக்குமார், அருள்மொழி, சின்னையா, மகாதேவன், எம்எஸ் பெருமாள் மற்றும் விஜயகுமார், கௌசல்யா மற்றும் சிவா ஜுவலர்ஸ்ல கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவரை அன்பான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு அர்ப்பணகிலிருந்து ஃபரிதா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. கந்தலாய் கே உவைதீன், சதார், சபிகா, அதே போன்று தன்னுடைய அன்பு கிணவர் அப்துல் ஜவார் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவரை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு தெல்தோட்டை ஆதி மூலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. இன்றைய நாள் நல்ல பல சுபகாரியில் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாரு. பெண்குடாவளி அழகு சுந்தரம் ஐயா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம். மகன் தயாளன், தயாபரன், தினேஷ், அதே போல மகள் வனிதா, மாதவன், பாதுகே, சின்னத்தம்பி ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு பணாவத்திலிருந்து கவிதா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கம் அக்கா. இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பகவந்தல்லாவிலிருந்து ரைக்கா வந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு நிஷா மாவனிலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இந்த கலந்து அரசு வந்திருக்கிறாரு. சந்தோஷமான காலை நேர வணக்கம் ஷிவானி, எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா? நிகழ்ச்சிகள் யாவும் சிறக்க வாழ்த்துகள் என்று பகிர்ந்து கொண்டு ஹட்டன் கேம் வழியிலிருந்து சுந்தர் தங்க சுந்தரம் வந்திருக்கிறாங்க. ஜெகதீஷ் வந்திருக்கிறாரு, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. லிந்துளை எல்ஜின் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம் ஷிவானி, எப்படி இருக்கீங்க, இனியும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு அருமையான பாடல் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லி இன்று தினம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து வசந்த உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக அருந்தாங்கி ஐயப்பன் வந்திருக்கிறாங்க. பூனாங்கலிருந்து ஜெயசுதாஸ் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மட்டக்களப்பு கொக்குவில் இருந்து சிவரஞ்சன நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அவனாசி வைஜெயந்தி மாலா பலங்குடலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு அரையம்பதி இதிரதனம் வந்திருக்கிறாரு. அருள்வெல், அருட்செல்வி, பிரசன்னா, பிரணீத், திலக்ஷியா ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி, நான் வேளாண்களில் இருந்து நிமிழ்குமார். என்னுடைய அன்பு மனைவி ராதா மற்றும் மகன்மார்களான சந்தன், புவிலோஷன், இலக்கியா, சிவன்யா, பிரகல்யன், அதே போன்று சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. ஷக்கிலா சந்திரசேகரம் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் ஷிவானி, விடியல் வசந்தம் நிகழ்ச்சியில் நாங்களும் இணைந்திருக்கின்றோம். மஸ்கெலியா பிரவுன் வீக்ல இருந்து மணிமோகன் வந்திருக்கிறாங்க. குடும்பம் உறவுகள் யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம், இன்று என்னுடைய பேத்தி ஷாமலீஸ்வரி பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவரை வாழ்த்துவதாக சிங்கப்பூர் அப்பா, கார்த்திக் அம்மா, ரம்யா தேவி, ரம்யா தேவி, அதே போன்று தாத்தா பாலு, பாட்டி லதா, மாமா ராஜானந்த் இவர்களுடன் அப்பளம் ரவி கோயம்புத்தூர் தமிழ்நாடிலிருந்து வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவிதன வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம். வசந்தம் எஃப்எம் சார்பாக இதில் அன்பான காலை நேர வணக்கங்களோடு மணி குடும்பம், ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கிதான் குடும்பம், கடற்கரை ட்ரைட்டன் சொந்தங்கள் அனைவரும் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு முத்தைய காளிமுத்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு.
சந்தோஷமான காலை நேரம். வணக்கம் சிவானி, நாங்களும் விடியற நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். யாழ்ப்பாணத்திலிருந்து தயாகரன் வந்திருக்கிறாங்க. யதீஸ்வரி கவாஸ்கரன், லவித்ரா டிலுக்ஷன், நண்பர் உஷாந்த் நாகருக்காக பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. தேமோதரி ஆதித்யா குடும்பத்தினர் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களையே பகிர்ந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துகள். 0112-77-5003 அதே போல 0112-77-5111 இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் மிகவும் உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் மனசந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயனுக்கு நானும் காத்திருக்கின்றேன். நேரம் அதிகாலை 5:29 ஆயிக்கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இணைந்துக்கலாம். இது வசந்த காற்றலையில் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு புடியல் நிகழ்ச்சி. உங்களை பேசிட்டு இருக்குது உங்கள் சிவானி.